99 கிலோஹெர்ட்ஸில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 30 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6 மணி. தொடர்வது குறளும் விளக்கமும். இன்றைய குறள், கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சகத்து கோடாமை சான்றூர்கணி. அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் நடுவு நிலைமை அதிகாரத்தில் அமைந்துள்ள 115வது குறளுக்கு டாக்டர் மு. வரதராசனார் வழங்கியுள்ள தெளிவுரை. கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவையல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருந்தாலே சான்றோருக்கு அழகாகும். குறளும் விளக்கமும் மீண்டும், கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சகத்து கோடாமை சான்றோர்கணி. கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவையல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருந்தாலே சான்றோருக்கு அழகாகும். கேட்டது குறளும் விளக்கமும். இனி நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரலாக கேட்கலாம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் சி. கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 பாமாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை

சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, தொடர்ந்து மதுர கீதம். 7:25க்கு இன்று ஒரு தகவல், தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம். 7:30க்கு நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:30க்கு மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வரம் இடம்பெறும். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30க்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் பகுதி 2, பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10க்கு சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சம்பா குமார் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50க்கு மெல்லிசை பாடல்கள், 1:10க்கு என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதையரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ், தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 1:55க்கு பாடல் 1, பிற்பகல் 2:15க்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் இடம்பெறும். 2:30க்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம்பெண் தொழில் முனைவோ தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள். இன்று மாலை 5:30க்கு திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10க்கு பாமாலை நிகழ்ச்சியில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. நிகழ்ச்சியில் திருமியச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதன் திருக்கோவில் இடம்பெறுகிறது. 6:40க்கு முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:25க்கு ஏறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஒரே மாமரத்தில் 300க்கும் மேற்பட்ட மாரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலிமுல்லா கான் அவர்கள், மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும் தமிழாக்கமாக. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகாணம், 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ வரலட்சுமி வைபவம் இசை சொற்பொழிவு இடம்பெறும். நிகழ்த்துபவர் சீதனிபுரம் வி பாஸ்கரன். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரலாக கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நம் முன்னோர் பொன்மொழி. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் இருப்பது 365 நாட்கள், 24 மணி நேரம், இரவு பகல் என்பது பொதுவானது. ஆனால் இதில் ஒருவர் சாதனை படைத்து சரித்திரமாக திகழ்கிறார், மற்றொருவர் சாதாரணமாக உண்டு கழித்து வாழ்கிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி பாடினார். இன்று பலர் வேடிக்கை மனிதர் வெந்ததை

0: இன்போம் விதி வந்தால் சாவோம் என்று வாழ்கின்றார்கள். குறிக்கோள் வேண்டும், அதனை அடைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் சிறு வயதிலே நீச்சலிலே சாதனை படைத்தான். அதற்கு அவன் முயற்சியே காரணம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. இயற்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் இதுதான். விழுவது தவறல்ல, எழாமல் இருப்பதுதான் தவறு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விதி காரணமாக ஒரு செயல் கைகூடாமல் போனாலும் அந்த முயற்சியானது நீங்கள் உடம்பை வருத்தி உழைத்ததற்கான பலனையாவது தப்பாமல் தரும் என்பது இதன் பொருளாகும். கடலுள் மற்றும் ஊழ்வினையை நம்பி சோம்பி இருக்காமல் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். விவசாயி விதை விதைத்தவுடன் அறுவடை நடப்பதில்லை. நிலத்தை உழுகிறான், விதை விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், களைகளை அகற்றுகிறான், பொறுமையாக காத்திருக்கிறார். அதன் பிறகுதான் விளைச்சல் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சாதாரண குக்கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அரசு பள்ளியில் படித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. காலை 4 மணிக்கு பேப்பர் போடுவார். சைக்கிளில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டுவிட்டு பின் படிக்கச் செல்வார். ஆனால் தன்னம்பிக்கை விடாமுயற்சியோடு படித்தார். அதன் விளைவு பேப்பர் போட்ட அப்துல் கலாம் பேப்பரில் தலைப்புச் செய்தியாக வந்தார் என்றால் அதுதான் முயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்க பல ஆயிரக்கணக்கான முறை முயற்சிகள் செய்தார். இறுதியில் வெற்றி பெற்றார். நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியடையவில்லை. வேலை செய்யாத பல 1000 வழிகளை கண்டுபிடித்தேன். இதுதான் முயற்சியின் மனப்பான்மை. ஒரு சிற்பி பெரிய பாறையை உளியால் செதுக்கி கொண்டிருந்தார். 100 முறை சம்மட்டியால் அடித்தும் உடையவில்லை. 101வது முறை அடித்தபோது பாறை உடைந்தது. அதை பார்த்த ஒருவர் சொன்னார், கடைசி அடிதான் சூப்பர், பாறை உடைந்தது என்றார். உடனே சிரித்தபடி சிற்பி சொன்னார், இல்லை இல்லை, முதல் 100 அடிகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு அடிக்கு வெற்றியை கொடுத்தன என்றார். 100 அடியின் முயற்சி 101 வெற்றியை தந்தது. இடைவிடாத முயற்சி இமாலய வெற்றியை தரும். தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். நேரத்தை வீண் செய்யாமல் தோல்வியை கண்டு கலங்காமல் முயற்சி செய்தால் வெற்றி நம் கையில்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி கோயமுத்தூர். நேரம் 6:15. இறைவனை இசை வழியாக வணங்கும் இந்த நேரத்தில் நாம் இணைவோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். எம்முயிர் ஆசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையற்றிட அருள் புரிவாய் நின்றன் சேவடி அடைக்கலம் புகுந்துவிட்டோம் நின்னருள் வேண்டுகிறோம் எங்கள் இன்ன இணைமலர் திருவடி துணை புகுந்தோம் என்ற சிந்தனையோடு ஒலிக்கும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 6:20. நாம் பிறரின் குணாதிசயங்களை கவனிக்க துவங்கினால் அவர்கள் பால் அன்பு செலுத்த நேரம் இருக்காது. என்றும் அன்பு செலுத்துங்கள் கூறுகிறார் அன்னை தெரேசா. நிகழ்ச்சியின் தொடரும் பாடல் பி. வசந்தா பாடியது.

அல்லாஹ்வின் ஆணை இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அவரே நமது பாதுகாவலன். அல்லாஹ்விடம் நம்பிக்கை கொள், கூறுகிறது திருக்குர்ஆன். தொடரும் பாடல் எம் முகமது பாடியது.

எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியைப் போலே நண்ணியனின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் என்கிற முண்டாசு கவிஞனின் வேண்டுகோளோடு நமது வேண்டுகோள்களும் நிறைவேறும் என்ற சிந்தனையுடன் பக்திமாலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:35.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது

மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். நெல் சாகுபடியாளர்களை எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையிலுள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். பெறக்கூடிய மழையினை பயன்படுத்தி மானாவாரியில் தீவன சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டாசிம் 50 கிராம் அல்லது மென்கோசப் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 4 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் 1/3 கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதனால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டாசிம் அல்லது 1000 கிராம் மென்கோசெப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாகும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். கால்நடை பண்ணைகளில் சுகாதாரத்தை பாதுகாக்கும் மரபுவழி மருத்துவ முறைகள். நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த மருத்துவம். மரபுவழி சுகாதார மேலாண்மையின் அறிவியல் அடிப்படை. கிருமிகளை கட்டுப்படுத்தும் இயற்கை மூலிகைகள் வேப்பிலை, மஞ்சள், பூண்டு, துளசி, கிராம்பு, லவங்கப்பட்டை போன்ற மூலிகைகளில் பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் சில வைரஸ்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய இயற்கை வேதிப்பொருட்கள் உள்ளன. எனவே இம்மூலிகைகளை பயன்படுத்தி பண்ணை வளாகம், குடிநீர் தொட்டிகள், கருவிகள் மற்றும் சிறிய காயங்களை சுத்தமாக பராமரிக்கலாம். ஈ, கொசு மற்றும் பூச்சிகளை விரட்டும் மூலிகைகள் நொச்சி, கருவேப்பிலை, எலுமிச்சை புல், புதினா, கற்பூரவள்ளி, வெட்டிவேர் போன்ற மூலிகைகளின் மணம் பல பூச்சிகளுக்கு விருப்பமில்லாததாகும். இவற்றின் இலைகள் அல்லது எண்ணெய்களை பயன்படுத்துவதன் மூலம் ஈ, கொசு, உண்ணி மற்றும் சில வெளிப்புற ஒட்டுண்ணிகளின் தொல்லையை இயற்கையாக குறைக்கலாம். துர்நாற்றத்தை குறைப்பதற்கு பண்ணையை சுத்தமாக வைத்திருக்கும் மூலிகைகள் கால்நடை பண்ணைகளில் சாணம், சிறுநீர் மற்றும் ஈரப்பதம் காரணமாக துர்நாற்றம் உருவாகிறது. வேப்பிலை, வெட்டிவேர், எலுமிச்சை புல், சாம்பிராணி, சுண்ணாம்பு, மரச்சாம்பல் போன்ற இயற்கை பொருட்கள் துர்நாற்றத்தை குறைத்து பண்ணை சூழலை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. கால்நடைகளின் இயற்கை நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் மூலிகைகள் துளசி, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, சீந்தில் கொடி,
பூண்டு, மஞ்சள் மற்றும் கற்பூரவல்லி

போன்ற மூலிகைகளில் உடலின் இயற்கை பாதுகாப்பு திறனை அதிகரிக்கும் பல்வேறு உயிர் செயல்பாட்டு வேதிப்பொருட்கள் உள்ளன. இவை கால்நடைகள் மற்றும் கோழிகளின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க உதவுகின்றன. உடல் செயல்களை பாதுகாக்கும் இயற்கை மூலிகைகள். கடுமையான வெப்பம், நோய்கள் மற்றும் உடல் அழுத்தம் போன்ற சூழ்நிலைகளில் உடல் செல்கள் பாதிக்கப்படலாம். மஞ்சள், நெல்லிக்காய், துளசி, முருங்கை இலை, கரிசலாங்கண்ணி போன்ற மூலிகைகளில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் உடல் செல்களை பாதுகாத்து கால்நடைகளை விரைவாக மீள உதவுகின்றன. பண்ணையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பயன்படுத்த வேண்டிய மூலிகைகள். தொழுவம் மற்றும்

0: பாதிக்கப்படலாம். மஞ்சள், நெல்லிக்காய், துளசி, முருங்கை இலை, கரிசலாங்கண்ணி போன்ற மூலிகைகளில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் உடல் செல்களை பாதுகாத்து கால்நடைகளை விரைவாக மீள உதவுகின்றன. பண்ணையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பயன்படுத்த வேண்டிய மூலிகைகள். தொழுவம் மற்றும் படுக்கை பொருட்களை சுத்தம் செய்ய 1 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணீரில் 10 முதல் 15 மில்லி லிட்டர் சுத்தமான குளிர் அழுத்த முறையில் தயாரிக்கப்பட்ட வேப்ப எண்ணெய் மற்றும் சிறிதளவு இயற்கை சோப்பு கரைசலை கரைத்து தொழுவம், கோழிப்பண்ணை, சுவர்கள், தரை மற்றும் படுக்கை பொருட்களில் வாரத்திற்கு ஒரு முறை தெளிக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை வேப்பிலை, நுச்சி இலை, துளசி, எலுமிச்சைப்புல் ஆகியவற்றை கொண்டு தயாரித்த கரைசலை தெளிக்கலாம். குடிநீர் சுகாதார பயன்பாட்டுக்கு குடிநீர் தொட்டிகளை வாரத்திற்கு ஒரு முறை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். தொட்டிகளை கழுவும் போது வேப்பிலை, துளசி, பூண்டு, ஓமம் ஆகியவற்றின் கஷாயத்தை பயன்படுத்தலாம். குடிநீர் எப்போதும் சுத்தமாகவும் பாசிப்படியாதவாறும் பராமரிக்கப்பட வேண்டும். தீவன சேமிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு ஈரப்பதமான தீவனத்தில் பூஞ்சை வளர்ந்து நச்சுப் பொருட்கள் உருவாகும் அபாயம் உள்ளது. இதனால் கால்நடைகளின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். தீவனத்தை எப்போதும் உலர்ந்த காற்றோட்டமான இடத்தில் வைக்க வேண்டும். வேப்பிலை, நொச்சி இலை, எலுமிச்சை புல் போன்றவற்றை தீவன கிடங்கில் வைத்தால் சில பூச்சிகளின் தாக்கம் குறையும். தோளில் பயன்படுத்த 5% வேப்பெண்ணெய் கரைசலை தண்ணீர் அல்லது அதற்கு ஏற்ற எண்ணெயுடன் தயாரித்து தோல் நோய்கள், காயங்கள் அல்லது புற ஒட்டுண்ணிகள் உள்ள பகுதிகளில் தடவலாம். நொச்சி, வேப்பிலை, எலுமிச்சை புல், கற்பூரவள்ளி, புதினா, வெட்டிவேர் போன்ற மூலிகைகளை பண்ணையை சுற்றி வளர்க்கலாம். மாலை நேரங்களில் வேப்பிலை, நொச்சி இலை மற்றும் சாம்பிராணி புகையிடுவது கொசு மற்றும் ஈக்களின் தொல்லையை குறைக்கும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேர்களே, இன்று 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஒரே மாமரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலிமுல்லா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்று விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும் தமிழாக்கமாக இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் எதிர்கால செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரவு என்பது தேசிய சொத்து என்று குறிப்பிட்ட பிரதமர் அது எதிர்காலத்திற்கான வளம் என்று கூறினார். அதன் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஈடுபாட்டை அதிகரித்து கொள்கைகளை வகுப்பதில் புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துமாறும் அவர்

0: அவர் வலியுறுத்தினார். மனிதர்களின் தலையீட்டையும் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சமீபத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு சமூக வலைதளம் வாயிலாக புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உணவு விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு இந்திய ரயில்வே மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சமையலறையில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்காக ஒப்பந்ததாரர் மீது 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தாவேக அரசு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி பேரவைத் தலைவரிடம் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை தவிர்த்து 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பேரவைத் தலைவரிடம் திரு பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிடுவதாக அறிவித்த போது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியதை திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் பேரவைத் தலைவரும் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டுள்ளதாகவும் இது சரியான முடிவுதான் என்றும் கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இன்ஃபுளுயன்சா போன்ற பருவகால தொற்றுகள் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள் முதியவர்கள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல், சளி, மூக்கடைப்பு அல்லது இருமல் மற்றும் கடுமையான உடல்வலி அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் இந்த பருவத்தில் பரவலாக காணப்படுகின்றன. பன்றிக் காய்ச்சல் தொற்று தவிர்க்க தடுப்பூசிகள் உள்ளதாகவும் பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் தற்காலிக மருத்துவ பரிசோதனைகளை தவிர்த்து காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால்

0: ஆல் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி சேலம் ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேர்வில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படை தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய் கெங் மற்றும் வாங்சாங் இணையை எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா இ பியான் மற்றும் ஜாங் ஷூ கியான் இணையை சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 16.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:55. நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: நாம் இயற்கை சுற்றுலா செல்லும் போது இயற்கையை ரசிப்பவர்கள் மட்டுமல்ல, அதன் பாதுகாவலர்களாகவும் இருக்க வேண்டும். மலை, காடு, அருவி, கடற்கரை போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது நாம் எடுத்து செல்லும் பொருட்களில் ஒன்றை கூட அங்கே விட்டு செல்லாமல் திரும்ப கொண்டு வர வேண்டும். பிளாஸ்டிக் உணவு கழிவுகள் போன்றவற்றை கண்ட இடத்தில் போடக்கூடாது. முடிந்தவரை பிளாஸ்டிக் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். மரக்கிளைகளை முறிக்கவோ பூக்கள் மற்றும் செடிகளை பறிக்கவோ கூடாது. வனப்பகுதியில் விலங்குகளை பார்த்தால் அவற்றின் இயல்பான வாழ்க்கைக்கு இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும். நாம் இயற்கையிடம் இருந்து ஒரு நல்ல நினைவை கொண்டு வருவோம், ஆனால் இயற்கைக்கு நம்மால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வோம். நாம் சென்ற இடம் நாம் வந்தபோது இருந்ததை விட சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: திரை இசை பாடல் ஒன்று, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வரம் இடம்பெறும். பகல் 12:10க்கு சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சம்பா குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்று பிற்பகல் 1:10க்கு எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதை அரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ், தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. இன்று மாலை 6:10க்கு பாமாலை நிகழ்ச்சியில் தலம் வலம் வழங்குகிறார் சௌம்யா. நிகழ்ச்சியில் திருமையச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதன் திருக்கோவில் இடம்பெறும். நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420 2233.
0: தொடர்வது

0: ಗಾಂಧಿ ಅಂಜಲಿ.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் கவர்னர் நல்லவராகும் போது என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து. முந்தைய அத்தியாயங்களில் நான் விவரித்திருப்பதைப் போல ஒரு பக்கத்தில் சமூக சேவை நடந்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கத்தில் விவசாயிகளின் குறைகளை பற்றிய வாக்குமூலங்களை தயார் செய்யும் வேளையும் வேகமாக நடந்து கொண்டு வந்தது. ஆயிரக்கணக்கான வாக்குமூலங்கள் பதிவாகின. இதனால் பலன் இல்லாது போகாது. வாக்குமூலம் கொடுக்க விவசாயிகள் அதிகமாக வர வர தோட்ட முதலாளிகளுக்கு கோபம் அதிகமாயிற்று. என்னுடைய விசாரணைக்கு விரோதமாக தங்களால் ஆனதையெல்லாம் செய்ய அவர்கள்

முற்பட்டார்கள். ஒருநாள் பீகார் அரசாங்கத்திடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. உங்கள் விசாரணை நீண்ட காலத்திற்கு வளர்ந்து கொண்டு போய்விட்டது. அதை முடித்துவிட்டு இப்பொழுது நீங்கள் பீகாரை விட்டு போய்விடலாம் அல்லவா என்ற முறையில் அக்கடிதம் இருந்தது. கடிதம் மரியாதையாகவே எழுதப்பட்டிருந்தாலும் அதன் பொருள் என்றும் தெளிவானதே. இதற்கு நான் பதில் எழுதினேன். விசாரணை நீண்ட காலம் நடப்பதாகவே இருக்க முடியும் என்றும், மக்களுக்கு கஷ்ட நிவாரணம் அளிப்பதில் அது முடிந்தால் அன்றி பீகாரை விட்டு போய்விடும் நோக்கம் எனக்கு இல்லை என்றும் அதில் கூறினேன். விவசாயிகளின் குறைகள் உண்மையானவை என்பதை ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் கிடைக்கும்படி அரசாங்கம் செய்யலாம். அல்லது சர்க்காரே உடனே இதில் விசாரணையை நடத்துவதற்கான அவசியத்தை விவசாயிகள் நிரூபித்துவிட்டார்கள் என்பதை அரசாங்கம் ஒப்புக்கொள்ளலாம். இவ்விதம் செய்வதன் மூலம் என் விசாரணையை அரசாங்கம் முடித்துவிடலாம் என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டேன். லெப்டினேட் கவர்னர் சர் எட்வர்ட் கெய்ட் தம்மை வந்து பார்க்குமாறு எனக்கு எழுதினார். விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய விரும்புவதாக அவர் கூறியதோடு விசாரணை கமிட்டியில் ஓர் அங்கத்தினராக இருக்கும்படியும் என்னை அழைத்தார். கமிட்டியில் மற்ற அங்கத்தினர்கள் இன்னார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டேன். என் ஊழியர்களையும் கலந்து ஆலோசித்தேன். பிறகு ஒரு நிபந்தனையின் பேரில் கமிட்டியில் இருக்க சம்மதித்தேன். அந்த விசாரணை நடக்கும்போது என் சகாக்களை கலந்தாலோசித்து கொள்ள எனக்கு உரிமை இருக்க வேண்டும். கமிட்டியில் அங்கத்தினராக நான் இருப்பதனால் விவசாயிகளின் கட்சியை எடுத்து கூறி வாதிக்கும் உரிமையை நான் இழந்தவனாக மாட்டேன் என்பதை அரசாங்கம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த விசாரணையின் பலன் எனக்கு திருப்தியளிக்காது போகுமானால் பிறகு விவசாயிகள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஆலோசனை கூறவும் வழிகாட்டவும் எனக்கு உரிமை இருக்க வேண்டும். இவைகளே நான் கேட்ட நிபந்தனைகள். சர் எட்வர்ட் கெய்ட் இந்த நிபந்தனைகள் நியாயமானவை சரியானவை என்று கூறி அவற்றை ஏற்றுக்கொண்டார். விசாரணையை குறித்தும் அறிக்கை வெளியிட்டார். காலம் சென்ற சர் பிரான்ஸ்லையை அக்கமிட்டியின் தலைவராக நியமித்தார். விவசாயிகளின் கட்சி நியாயமானது என்று கமிட்டியினர் கண்டார்கள். அவர்களிடமிருந்து தோட்ட முதலாளிகள் பணம் பறித்து வந்தது சட்டவிரோதமானது என்று கமிட்டி கண்டுகொண்டு அதில் ஒரு பகுதியை தோட்ட முதலாளிகள் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று கமிட்டி சிபாரிசு செய்தது. சட்டத்தின் மூலம் தீன்கதியா முறையை ரத்து செய்துவிட வேண்டும் என்றும் கமிட்டி கூறியது. கமிட்டி ஒருமனதாக ஒரு அறிக்கையை வெளியிடும்படி பார்ப்பதிலும், கமிட்டியின் சிபாரிசுகளை அனுசரித்து விவசாயிகள் மசோதா நிறைவேறும்படி செய்வதிலும் சர் எட்வர்ட் கெய்ட் பெரும் பங்கு எடுத்துக்கொண்டார். அவர் உறுதியோடு இல்லாமல் இருந்திருந்தால், இவ்விஷயத்தில் தமது சாமர்த்தியம் முழுவதையும் உபயோகிக்காமல் இருந்திருந்தால் கமிட்டியின் அறிக்கை ஒருமனதாக இருந்திருக்காது. விவசாயிகள் சட்டம் நிறைவேறியும் இருக்காது. தோட்ட முதலாளிகளுக்கு இருந்த சக்தி அளவற்றது. கமிட்டியின் அறிக்கையையும் பொருட்படுத்தாமல் மசோதாவை விடாப்பிடியாக எதிர்த்து வந்தார்கள். ஆனால் சர் எட்வர்ட் கெய்ட் கடைசி வரையில் உறுதியுடன் இருந்தார். கமிட்டியின் சிபாரிசுகளை எல்லாம் நிறைவேற்றி வந்தார். ஒரு நூற்றாண்டு காலம் இருந்து வந்த தீன்கதியா முறை இவ்விதம் ஒழிக்கப்பட்டுவிட்டது. அதோடு தோட்ட முதலாளிகளின் ராஜ்யமும் ஒழிந்தது. நெடுக்கவும் நசுக்கப்பட்டு கிடந்த விவசாயிகள் இப்பொழுது சுதந்திரமடைந்தார்கள். அவுரிக்கரையை அழித்துவிடவே முடியாது என்ற மூட நம்பிக்கையும் பொய்யாகிவிட்டது. இன்னும் பல பள்ளிக்கூடங்களை வைத்து சரியானபடி கிராமங்களில் புகுந்து வேலை செய்து சில ஆண்டுகளுக்கு ஆக்க வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும் என்பது என் ஆவல். இதற்கு வேண்டிய அடிப்படையும் போட்டாகிவிட்டது. ஆனால் இதற்கு முன்னால் அடிக்கடி நடந்திருப்பதைப் போல என்னுடைய திட்டங்கள் நிறைவேறும்படி அனுமதிக்க கடவுளுக்கு விருப்பமில்லை. விதி வேறு விதமாக முடிவு செய்து வேறிடத்தில் பணியை மேற்கொள்ள என்னை அங்கே விரட்டிவிட்டது.

0: ಗಾಂಧಿ ಅಂಜಲಿ.
1: நேரம் 7:06. தொடர்வது திரையிசை பாடல்கள் மதுரமாய் ஒலிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுர கீதம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பவதாரணி மற்றும் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல், இளையராஜா இசையில், ராசயாத்திரை படத்திலிருந்து.

திரைசை பாடல்கள் மதுரமாய் ஒலித்த மதுர கீதம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான சிறப்பு உத்திசார் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுதல் மற்றும் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் ஜப்பான் இணைந்து செயல்பட வாய்ப்பு

0: உள்ளதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொய்சுமி பிரதமரிடம் விளக்கியதுடன் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த ஜப்பான் பிரதமர் திரு சானே தகாய்ச்சியுடன் தான் நடத்திய விரிவான ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். தகவல் தொடர்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுமை மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். புதுமையை புகுத்துதல், ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றியமைத்தல் என்பதே இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களுக்குடைய சட்ட சேவைகளை பெறுவதற்கான காலத்தை குறைப்பதன் மூலம் நீதித்துறைக்கான அணுகலை இந்த முடிவு கணிசமாக மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக்கின் அனைத்து பரிமாணங்களிலான வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு முழுமையாக உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தில்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தில்லி மாவட்டத்தில் ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. இந்த தடையை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனிதமைக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணித்துள்ள அந்த அமைச்சகம், ஈரானிய மக்களுக்கு எதிரான விரோத போக்கை அமெரிக்கா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த புதிய தடைகள் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த 73 ஆண்டுகளாக தொடரும் விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மையையும் சட்டவிரோதமான மற்றும் மனிதநேயமற்ற தன்மையையும் மீண்டும் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலக தரத்திலான ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதன் வாயிலாக ரயில் போக்குவரத்து சேவையை பிலாய் உருக்காலை பெரிதும் உதவி செய்து வருகிறது. கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவது

0: அதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 1959 நாட்டின் 2வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
0: குடியுரிமை சட்டம் தொடர்பாக 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசு உத்தரவு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியின பகுதிகள் தவிர பிற பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங் தடை செய்யப்பட்ட மெத்தாண்டியனின் என்ற ஊக்க மருந்தை பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேசிய ஊக்க மருந்து தடுப்பு முகமையின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2019 தோஹா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் சில வீரர் வீராங்கனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனையான ஸ்வப்னா பர்மன் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு தேசிய ஊக்க மருந்து தடுப்பு முகமையால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018 ஜகார்த்தா ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர். வீராங்கனை MV ஜில்னா மெபன்டர்மின் ஊக்க மருந்து பரிசோதனையில் சிக்கியதால் 2வது முறையாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹாக்கி வீரர் மயங்க் சர்மா 4 ஆண்டுகளுக்கும், 19 வயது ஓட்டப்பந்தய வீராங்கனை சஞ்சனா சிங் 5 ஆண்டுகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. இனி தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முதல் பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூரில் இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல. அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும், நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வை

0: வைத்தியர்கள் என்னென்னமும் முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன், என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா.
1: கேட்டது தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். சேவை செய்திகள். 236வது கலை கண்காட்சி கஸ்தூரி சீனிவாசன் அரங்கில் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று காலை 11:30 கோயமுத்தூர் கொடிசி அரங்கில் கிளியர் எனர்ஜி 2026 நிகழ்வு நடைபெறவுள்ளது. பாரதிய வித்யா பவன் நடத்தும் இசை நிகழ்வு அஜனூர் பாரதிய வித்யா பவன் அரங்கில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பொள்ளாச்சி மெயின் ரோடு ஈச்சனாரியில் அமைந்துள்ள ரத்தினம் குளோபல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் வரும் 22ஆம் தேதி அன்று துவங்கி காலை 8 முதல் 3 வரை நடைபெறவுள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி கோயமுத்தூர், நேரம் 7:31. மனதில் என்றும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்கும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து. ஒலிக்க இருக்கும் பாடல் கண்டசாலா பாடிய பாடல் கே வி மகாதேவன். இசையில் அன்பு சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜி ராமநாதன் இசையில் ஜிக்கி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடியது மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து.
1: நாடக

நேரம் 7:42. மனதில் என்றும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்கும் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் ஷபாஷ் மீனா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், டி ஜி லிங்கப்பா இசையில்.

0: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक लिख लिया आहा
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
2: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
3: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க 85%
4: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
4: நம்பிக்கையுடன் வளருங்கள் இலக்கை அடையுங்கள் மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்
3: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233
5: நேரம் 7:47 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடரும் பாடல் வேதா. இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டது நினைத்தாலே இனிக்கும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இந்த நிமிடத்தை இனிமையாக மாற்றுவோமே. இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ராஜரிஷி திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இளையராஜா இசையில்.

நேர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் பாடியது.

நிகழ்ச்சியின் தொடரும் பாடல் இளையராஜா இசையில் கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து.

0: staying firm throughout the contest. In badminton, Indian shuttlers will be in action today in the men's and women's doubles quarterfinal at the WBF World Championship 2026 in New Delhi. The men's doubles pair of Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will lock horns with third seeds Liang Wei-Qing and Wang Chang of China. The duo defeated Junaidi Arif and Roy King Yap of Malaysia in the pre-quarterfinals 21-23, 21-19, 21-17 in a nail-biting encounter. In the women's doubles, the Indian pair of Tressa Jolly and Gayatri Gopichand will face fourth seeds Jia Yi Fan and Zhang Huying of China. The pair defeated seven seeds Ring Iwanaga and Kei Nakashiki of Japan in straight games 21-16, 21-12 in the pre-quarterfinals. Astronomers have discovered an unusually dense giant exoplanet orbiting a star far beyond our solar system that challenges current theories of how planets were formed. The planet, named GJ523b, is about 150 million years old. It is more than 2.5 times wider and the radius roughly 2.55 times that of Earth. But it has an extraordinary mass, about 23 times the mass of Earth, while remaining predominantly rocky. The planet has been informally dubbed as Mega Earth, a rare category of exceptionally massive and dense rocky worlds. And now, for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Pramod. Amit Shah slams Congress Working Committee's decision on two stanza Vande Mataram, reports Indian Express. Shah targets Congress and Vande Mataram, headlines the Pioneer. Almost all newspapers carry the story of former MP Sajjan Kumar passing away at a city hospital. The Hindustan Times says 42 years after anti-Sikh riots, Sajjan Kumar dies serving life term. And finally, a story in the Tribune says that Gandhi's 688 handwritten notes to freedom fighter Anand Hingorani has fetched a record 16.2 crores in action. And with that, it's back to you, Pramod.
0: And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi chairs third high-level meeting with secretaries to Government of India, urges to break silos and adopt long-term vision for country's future. Union Home Minister Amit Shah criticizes Congress Working Committee's decision to sit.
2: Akashvani se pesh hai khabarnama.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 8:30.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: மனம் கவரும் பாடல்களை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் சங்கர் கணேஷ் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில். எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து

0: நாவட்டம் போடும் பட்டுப்பூச்சிதாமா. நீ வாமா,
1: வரமாட்டேன்பா.

0: பூச்சத்தோ
1: நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி மாமா எம்மாமா.
0: ஆமா,
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். இன்று மாலை 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. நிகழ்ச்சியில் திருமியச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதன் திருக்கோவில் இடம்பெறும். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் தேவேந்திரன் இசையில் கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து.

0: விளம்பரத்திற்கு பிறகு.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார்.

அவர்களின் நாகஸ்வரம் இடம்பெறும். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30க்கு கவிதையும் கானமும். நிகழ்ச்சிகளை கேளுங்கள். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தரும் பாடல் மரகதமணியின் இசையில் மரகதமணி மற்றும் கே.எஸ். சித்ரா பாடிய பாடல் வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து.

மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனு மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சி விளம்பரத்திற்கு பிறகு.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஒரே மாமரத்தில் 300-க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீமுல்லா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக இடம்பெறும். இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உன்னிமேனன் மற்றும் சுஜாதா மோகன் பாடிய பாடல்.

0: ஒலித்த பாடலுடன் மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் அரங்கு செய்ய தொடரும்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வெளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில். முதலில் தத்வமரிய தரமா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ரீதி கவுளை ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் இனி சரவண பவா சமயமிதிரா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, பசுபதி பிரியா ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:25 45 அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வெளியம்பாக்கம் பி எம் கணபதி அவர்கள் தவில். இனி நாஜீவதார என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பிலஹரி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 9:55. அரங்கிசையில் நிறைவாக லால்குடி ஜி. ஜெயராமன் இயற்றிய தில்லானா ராகம் மாண்டு ஆதிதாளம்.

அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வெள்ளியம்பாக்கம் பி எம் கணபதி அவர்கள் தவில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளுக்கான திறமையான வீரர்களை கண்டறியும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10579 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். உதகை அருகே மேலூர் அரைகட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 20:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்குளம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, சத்தியமங்கலத்தில் இருக்கிற குன்றிமலை கிராமத்துக்கு தான் நாம் இன்றைக்கி போக போகிறோம். இது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான மலை கிராமம். இங்கே போகணும் அப்படின்னா சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் இந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பஸ் பார்த்திங்க அப்படின்னா, முதல் பஸ்ஸே இங்கே பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் 1:30 தான் இருக்காமா. சரி, இப்போது சத்தியமங்கலம் போயிடலாமா? ஆனால் சத்தியமங்கலத்தை இன்னைக்கு நான் சுற்றி பார்க்க முடியாது. உங்களை வந்து அடுத்த தடவை சத்தியமங்கலம் போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ வாங்க போகலாம். உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கேன். நான் இங்கே ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் போயிட்டுருக்கோம். இது போவோமா ஊர்வலம் நிகழ்ச்சியில் குன்றி மலை ஏறிட்டுருக்கோம், ஏற போகிறோம். இப்போ நம்ம சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். எஸ் வந்தாச்சு, சீட்டை பிடிங்க, சீட்டை பிடிங்க. சூப்பர், சீட்டை பிடிச்சாச்சு, ஒரு வழியாக உட்காந்துட்டோம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பவானி மெயின் ரோட்லேருந்து கடம்பூர் மெயின் ரோட்டுக்கு திரும்புதுங்க. ஒரு செக் போஸ்ட் வருது பாருங்க. ஆமாம், நம்ம இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருக்குல்ல. போகிற வழியில் ஒரு டேம் கூட இருக்குது பாருங்கள், பெரும்பள்ளம் டேம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது, கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறுகலாக இருக்குங்க, ரொம்பவே பயமாக கூட இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் ஏதாவது இந்த மாதிரியே ஒரு பஸ்ஸோ இல்லை டெம்போவோ இல்லை லாரியோ வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அடடா, சொல்லி வாய் மூடலை வந்துடுச்சுங்க. ஒரு லாரி ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பஸ் அப்படியே ரிவர்ஸில் எடுக்கிறாங்க. பஸ் ரொம்பவே ஓரத்தில் போகுதுங்க, கீழே பாருங்கள், விழுந்தோம் அவ்வளோதான்.

அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எப்படியோ பஸ் சேஃபாக போகுது. போகிற வழியில் ரெண்டு ஹேர்பின் பின்ஸ் இருக்கு. இந்த ஊர் வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல் இந்த இடங்களை விட டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. மொத்தமாக 20 கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் ரோடு. பாதி மலை ஏறிட்டோம்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் வந்து கடம்பூர் பஸ் ஸ்டாண்டாமா, நிறைய பேர் ஏறுறாங்க. இப்போ ஏறின எல்லாருமே குன்றி அந்த மலை அந்த கிராமத்துக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா புதுசாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்குறாங்க. அப்படியே அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து அந்த ஊரை பற்றி விசாரிக்கலாம் வாங்க.

10 மணி 14 நிமிஷம் ஆயாச்சு. நாம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றி மலை கிராமம், அங்கே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ பஸ்ஸில் நம்ம போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, இந்த கடம்பூர் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். குன்றி போகிற ரோட்டுக்கு பஸ் திரும்புது பாருங்கள். இங்கே நிறைய இடங்களில் வார்னிங் சைன்ஸ், அதாவது வார்னிங் போர்ட்ஸ்லாம் இருக்குது. எலிஃபென்ட் கிராசிங் ஜோன், அதுக்கப்புறம் அனிமல் கிராசிங் ஜோன், டைகர் கிராசிங் ஜோன், நிறைய போர்டு இருக்குது. இங்கே கொஞ்சம் த்ரில்லிங்காக தாங்க இருக்குது. போகிற வழியில் எங்கேயாவது யானையோ இல்லை புலியோ வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை கூட இருக்குங்க. இன்னுமே குறுகலான ஒரு இருக்கிற ஒரு ரோட்டுக்கு போகுது இந்த பஸ் திரும்புதுங்க. ஏற்கனவே ரொம்ப த்ரில்லிங்காக போகுது போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பஸ்க்குள்ளே இருக்கிற ஒருத்தர் இன்னமும் பயப்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் இந்த ரோடு தான் வந்து இந்த வழியில் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ரோடாமாங்க. இது தான் வந்து டீப் ஃபாரஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் குன்றி அந்த ஊர் வந்து வந்துடும் சொல்கிறாங்க. இந்த ஊர்க்காரங்களே இந்த ரோட்ல வந்து தனியா வரமாட்டாங்களாம். நிறைய டர்னிங்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு வளைவுகள் நிறைஞ்ச ஒரு ரோடா இருக்கு. அதே போல மேடு பள்ளம் கூட நிறைய இருக்கு. இதனால எந்த இடத்துல யானை நிக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படியே பஸ் போயிட்டே இருக்குது. ஒரு மரம் பாருங்க ரோட்ல வந்து விழுந்திருக்குது. எல்லாமே வந்து எல்லாரும் பார்த்துட்டு இங்க ஒத்தையானையா இல்ல கூட்டமா இருக்கிற யானையா அப்படின்னு சொல்லி கூட பாக்குறாங்க. கூட்டமா இருக்கிற யானையா இருந்தா பரவாயில்லையாமாங்க, ஒரு இந்த ஒத்தையானை இல்லை குட்டியோடு இருக்கிற யானையோ வந்தால் தான் ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பயத்தை கிளப்பி விடுறாங்க. நாங்கள்லாம் யார் அப்படின்னு வெளியில் காமிச்சிட்டாலும் உள்ளுக்குள்ளே பயமாக தாங்க இருக்குது. அப்படியே பஸ் போயிட்டுருக்கு. வாங்க நம்மளும் போகலாம்.

0: சினிமா ஊர்வலம் நிகழ்ச்சியெலாம் வாங்கினிருக்கோம். அதாவது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றி மலை ஏரியாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாருங்க, இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொன்னார், இங்கே முக்கியமாக விவசாயம் தானாமா, ஆனால் முதல்ல எல்லாம் விவசாயம் பண்ணால் ஓரளவு எங்களுக்கு வருமானம் இருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்பவே வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போல்லாம் டிராக்டருக்கு கொடுக்குற காசும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்தார். வந்தாச்சுன்னு நினைக்கிற குன்றி கிராமம் இந்த ஊர் பார்க்குறதுக்கு சமமான இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது மலை மேலே தாங்க இருக்குது. இதை சுற்றி ஒரு 10-20 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடுவில் தான் இந்த ஊரே இருக்குங்க. இங்கே நிறைய இடங்களில் டிராக்டர் உழவு ஓட்டுறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த பஸ் பார்த்திங்கன்னா இந்த மெயின் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மறுபடியும் 2 கிலோமீட்டர் மேலே திரும்பி அதுக்கப்புறம் தான் இந்த பஸ் வந்து திரும்பி வருமாமா. நிறைய பேர் இறங்குறாங்க, நிறைய பேர் வந்து உள்ளே இருக்காங்க. இந்த பஸ்லேயே நம்ம போயிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்துடலாம் வாங்க. இங்கே ஒரே ஒரு டவர் தாங்க இருக்குது. அதேவே பார்க்கறதுக்கே இந்த சைட்லாம் பார்க்கறதுக்கே பச்சை பசேல்னு ரொம்பவே கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த பஸ் திரும்பி நிற்கிற இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கூட இருக்குங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க, அதாவது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் இந்த பஸ்ஸில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறது தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுது இந்த பஸ்ஸு. இந்த பஸ் நின்ன பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றி முற்றி நான் தொழாவிட்டுருக்கேன், ஒரு கடை கூட கிடையாது. நம்ம தொழாவிறத பார்த்து கண்டக்டரும் பார்த்துட்டாரு, இங்கெல்லாம் டீ கூட இல்லைம்மா, குன்றி அந்த மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு போய் நம்ம வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்லிட்டாரு. மறுபடியும் பஸ் திரும்பி அந்த மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருச்சு, வாங்க டீ சாப்பிட்லாம்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.

எஸ் குன்றிமலையில் நம்ம வந்து இப்போ மெயின் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். டீ கடையும் பார்த்துட்டோம். டீ குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீ சாப்பிட்டீங்களா எல்லாரும்? கண்டக்டர் அண்ணா சொன்னார், இந்த ஊருக்கு வந்து இந்த ஒரே ஒரு பஸ் தான் இருக்காமாங்க, அப்போ அதை விட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவ்யமும் நான் கேட்டோம். அப்போ சொன்னார், அங்கே ஜீப்பெல்லாம் நிற்குது பார்த்தீங்களா, அந்த ஜீப்பில் தான் போவாங்களா, அதாவது பஸ் இல்லாத சமயத்தில் ஜீப்பில் தான் அந்த மக்கள் வந்து போகிறாங்க. இது வந்து ஒரு பார்க்குறதுக்கே ஒரு சின்ன ஊராக தாங்க இருக்குது. ஒரு ஹனுமான் கோவில் கூட இருக்குது. ஆனால் கோவில்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக காமௌண்ட் கட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பாறையில் பண்ணி வச்சுருக்காங்க, செமையாக இருந்தது. இன்றைக்கி ஒரு த்ரில்லிங்கான பயணமாக இருக்கு இல்லையா அவங்களுக்கும். பயணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரும் இல்லையா. நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொன்னாவே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து குன்றிமலை அந்த கிராமத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம். அந்த அதாவது ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. வாங்க, அந்த நம்ம எந்த பஸ்ஸில் வந்தோமோ அந்த பஸ்லேயே போயிடலாம். ஏன்னா இந்த பஸ்ஸை விட்டால் நமக்கு வேறு பஸ் கிடையாது. வாங்க ஏறிடலாமா? இது வரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே தமிழரசு லக்ஷ்மணன். இன்னொரு ஒரு நாள் உங்களுக்கு வந்து இன்னொரு ஊருக்கு உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: மாம்பழங்கிறது ஒரு வெப்பமண்டல பழம்.

0: வெயில் ரொம்ப முக்கியம். கோடை காலத்து வெயிலும் காற்றும் தான் அதோட குவாலிட்டியை கூட்டுது. சுடுகாற்று அடர்ந்த மரங்களுக்குள்ள நுழையும் போது அதோட எஃபெக்ட் மாறுது.
1: ஒரே மரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

0: நேர்களே, இன்று மாலை 6 மணிக்கு பூச்செண்டு இதில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. இன்று திருமீயச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதன் திருக்கோவில் இடம்பெறும். நேரம் 10:30.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் நாம் இணைந்து ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். திரை இசை கானங்களின் இடையே கவிதைகளையும் கேட்டு ரசிப்போமே. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ஷபீலா. ஒரு தேசத்தின் பலம் என்ன என்றால் குடும்பம்தானே. ஆம், இன்றைய கவிதைகளும் கானங்களும் குடும்பம் என்ற ஆணிவேரை அலங்கரிக்கப் போகிறது.

அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பாசத்தின் வளர்ப்பிடம், பக்குவத்தின் காப்பிடம் குடும்பம் மட்டுமே. நல்ல குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். மண்ணில் இறக்கப் போகிறோமே தவிர மீண்டும் ஒன்றாக யாரும் பிறக்கப் போவதில்லை. வாழும்போது பிரியாமல் சொந்த பந்தங்களோடு இருப்பதும் குடும்பத்தில் இருக்கும் ஓர் வரம்.

0: ஆனந்தமாக வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும். மிகப்பெரிய சொத்து எது என்றால், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் உறவுகள் கூடியிருக்கும் இடம்தான் குடும்பம்.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடிக்கு தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். குடும்பம்தான் நம் உலகம். அன்பின் முதல் பாடம், சிரிப்பும் கண்ணீரும் பகிர்ந்து வாழ்க்கை அர்த்தம் தரும் சொந்தம். அம்மாவின் பாசம் தெய்வம், அப்பாவின் உழைப்பு கவசம், சகோதரனின் சிரிப்பு பலம். சண்டை வந்தாலும் ஒரு நிமிடம் கூட அன்பு மறையாது.

உறவுகள் தூரம் இருந்தாலும் உள்ளங்கள் மிக மிக அருகில்தான். அன்பால் இணைந்ததுதான் நம் குடும்பங்கள். அந்த குடும்பத்தில் இருக்கும் பந்தம் என்றும் பிரியாது. சிறு சிரிப்பில் மகிழ்ச்சி, சின்ன சண்டையில் கோபம் அன்பால் முடியும். இதுவே நம் குடும்ப பாசம். உலகம் மாறினாலும் உறவு மாறாத இடம் அன்பு மட்டும் நிலைக்கும் நம் குடும்பங்களில் மட்டும்தான். குடும்பம்தான் நம் உலகம். அன்பின் முதல் பாடம் சிரிப்பும் கண்ணீரும் பகிர்ந்து வாழ்க்கை அர்த்தம் தரும் சொந்தம்.

பல்வேறு தியாகங்களும் எதிர்பார்ப்புகளும் கொண்டதுதானே குடும்பம். குடும்பம் என்பது கொடுத்து மகிழ்வதே. அன்பை கொடுத்து, பாசத்தை கொடுத்து, பண்பை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து இன்பமாய் வாழும் இடம்தானே குடும்பம். அனுதினமும் அன்பு பிறக்கும் இடம், சிந்தனையில் வேறுபட்ட போதிலும் ஒன்றுபட்டு வாழும் இடம். மகிழ்ச்சி என்பது தனக்கானது மட்டுமல்ல என்பதை உணர்த்தும் இடம். வெற்றி பெறுவது மட்டுமல்ல, விட்டு கொடுப்பதும் இன்பம் என்பதை கற்றுத்தரும் இடம். தனக்கு என்ற வார்த்தை மறந்து நமக்கு என்ற வார்த்தை பிறக்கும் இடம்தானே குடும்பம்.

இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் அன்பு, ஒற்றுமை, பரஸ்பர புரிதல், நல்ல ஒழுக்கம், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை ஆகியவை நிறைந்த அமைப்பே குடும்பம். இந்த குடும்பத்தை பற்றிய கவிதைகளும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில்
1: என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோங்கிறது போகிறோம். இதில் வந்து நம்ம கலரிங் ப்ராடக்ட்ஸோ வேறு ஏதாவது கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாதுங்க.
0: கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள் நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி
0: இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: நேர்களே, கடந்த மாதம் 31ஆம் தேதி கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதியை தற்போது கேட்கலாம். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி இது, அதை பற்றி நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நாமெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒன்று கூகுள் மேப்பில் பார்ப்போம், இல்லை பக்கத்தில் இருக்கிற இடமா இருந்தால் நம்மளுக்கு எது குறுகிய வழியோ அதுதான் போவோம். சந்து பொந்து எதுவாக இருந்தாலும் உள்ளே போயிடுவோம், அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஆனால் பெண்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது பாதுகாப்பான இடமா அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு, பாதுகாப்பான ஒரு மிக நீண்ட தூரமாக போகிற ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்களாம். குறுகிய பாதை சில இது பாதுகாப்பு இல்லைனால ஆண்கள் கவலைப்படுறதெல்லாம் போயிடுவோம். குறுகிய பாதை தான் போடுவோம், ஒரு சைக்கிள் விளையாட இருந்தால் போது நம்ம போயிடுவோம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது, அவங்க ஒரு இடத்துக்கு பாதுகாப்பாக போகணும்னு நினைக்கும் போது அது வந்து இதை விட 3 மடங்கு பெரிய ஒரு நீண்ட தூரமாக இருந்தாலும் அப்படி தான் போகிறாங்களாம். அப்போது இந்த சமூக கட்டமைப்பு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது இங்கேன்னு கிடையாது, வெளிநாட்டில் இப்படி இருக்கும்போது இங்கே வந்து நம்ம ஊர்லேயும் அது இருக்க தான் செய்யுது. நம்ம உள்ளதை உள்ளபடி பேசிவிடுவோம், சரிங்களா? அப்போது இந்த பெண் பற்றிய கட்டமைப்பு புனைக்கதைகளில் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது? நான் சொன்ன அப்போ ஒரு பெண்ணுனாலே பாலியல் ரீதியாக தான் அணுகிறாங்க, அவள் உடம்பு தான் வந்து அந்த கதைக்கான தேவையாக இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு ஆண் வாழ்க்கையில் இழக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சொத்து இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், அவனுடைய நற்பெயரை இழக்கலாம், இப்படி 1008 விஷயங்கள் இருந்தாலும் அவன் உடம்பை வைத்து அவனை யாரும் வந்து கேள்வி கேட்கறதில்ல. ஆனால் பெண்ணுன்னு வரும்போது உடம்பு முன்னாடி வந்து நிற்குது. அப்படி இருக்கும் இந்த கட்டமைப்பு புனைக்கதைகள் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்?
3: வேல்வித்தியின் ஒரு நாவல், எம்வி வெங்கட்ராமன் எழுதினாரு. நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் பக்கத்துல சௌராஷ்டிரர்கள் நெசவு தொழில் செய்யறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பேசுற ஒரு புதினம் தான் அந்த வேல்வித்திங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ இயல்பா நம்ம சொன்ன மாதிரி பெண்ணுன்னா ஒரு ஆணுடைய பார்வையில இப்போ கணவனை இழந்துட்டாலும் கைம்பண்ணா இருந்தாலும் அவங்க வந்து அப்படி வீட்டுக்குள்ளதான் இருந்துட்டு போயிடணும், அந்த விதவை குளத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும், அடுத்த திருமணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஆணுடைய பார்வை. ஆனால் இப்போ நீங்கள் அந்த இவருடைய நாவல் அம்மா வந்தாலே அப்போவே இருக்கிற விஷயத்தை பண்ணாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது திருமணம் தாண்டிய ஒரு உறவா அப்படின்றோம் இல்லையா, அது வந்து கணவன் இருக்கும் பொழுது போகிறாங்க. அந்த வேல்வித்தையில் இன்னொரு நாவல்லையும் அதுதான், அந்த பள்ளிக்கொண்டபுரத்துலையும் அப்படி தான் நடக்குது, கணவன் இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து இன்னொரு போகிறாங்க. ஆனால் இந்த நாவலில் பார்த்தோம்னாக்கா ஒரு இளம் பெண்ணு அவங்களுக்கு 22 வயசில் கணவன் இறந்துடுவாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா அவருடைய தோழியுடைய கணவனை கூட அவங்களுக்கு உறவு ஏற்படுது, காதல் வந்து ஏற்படுது. இப்போ அந்த விஷயத்தை வந்து இது வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாவோ அப்படி பார்க்காம அந்த பெண்ணுடைய மனநிலையிலிருந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் வந்து உருவாக்கியிருப்பாரு. நான் அதே நேரத்தில் பார்த்தோம்னாக்கா கௌசலை, அந்த வேல்வித்தியினுடைய கதையில் வர்ற கதாநாயகி பேர் கௌசலை, அவங்க ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு பெண்ணாக இருப்பாங்க. கணவன்னா மனைவி தவிர வேற யாரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அது மாதிரி என்கிற ஒரு சென்சிட்டிவான ஒன்று பெண்ணாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தோழி பார்த்தோம்னாக்கா கணவன் இறந்துடுவாங்க, ஆனால் உடம்புல காமம் இருக்குது, அதை தனித்து கொள்வதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவள் தோழியுடைய கணவனை தான் தேர்ந்தெடுத்துக்கிறான். இந்த இவங்களுடைய உறவு தெரிய வரும்பொழுதும் அவளுடைய தோழி கௌசல்ய வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்போ அவங்க வந்து 3 மாதம் கர்ப்பமாக இருப்பாங்க அந்த பெண்ணு. அப்போ அதையும் பொருட்படுத்தாமல் கை குழந்தை ஒன்று இருக்கும், அந்த குழந்தையோட கணவன் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டான்,

0: நம்மளுடைய தோழி நம்பி தான் அவளை நம்ம வீட்டுக்குள்ள நட்பா பழகிட்டு இருந்தோம், கணவனோட பழக வச்சோம். ஒரு பணம் தேவைப்பட பண்ணுவான், அதை கிட்ட இவ அதை அனுமதிப்பான். அவன் கணவன் வந்து வாங்க மாட்டான், உன் தோழி கிட்ட எல்லாம் அவன் தேவையில்லை வாங்க வேண்டாம்னு சொல்லுவான். அவோ மனைவி தான் அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த பணத்தை கடனை வாங்க வைப்பான். அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணான்னா, அவன் மனத்துல ஒரு இறக்கத்தை உருவாக்கி தோழி இல்லாத நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா, இதை வந்து இன்னும் கூட ஒரு முற்போக்கான ஒரு திருமணம் செய்து வைக்கிற மாதிரியோ என்னவோ பண்ண வைக்கலாம். ஆனாலும் என்னன்னா, நடைமுறை இப்படிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு போக்கா அதை காட்டுகிற தன்மை வந்து இருக்கு. அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தாண்டி மாதிரி யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா 20 வயது பெண்ணு தான், அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் செய்யற மாதிரி கூட அந்த ஆசிரியர் நினைச்சிருந்தா ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இன்னொரு திருமணம் ஆனா கூட ஒரு தொடர்புல இருக்க மாதிரியான ஒரு இது கட்டமைப்பு பண்ணதுனால அதுவும் நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரிதான் தண்ணீர்லையும் அப்படிதான், அவன் ஒரு ஆணால பழிவாங்கப்பட்டு அவ வந்து மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளாமே இருப்பான். அது மாதிரி அப்போ வந்து ஆண்கள் வந்து அப்படி இருக்குமான்னு தெரியல. ஒரு ஆண் இணை இல்லாம இருந்தாக்கா அவனுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆண் எழுத்தாளர்களை செய்யற வேலை நினைக்கிறேன் நான். ஒரு பெண் எழுத்தாளர்னா அதுக்கான மாற்று என்ன இருந்திருக்குமோ இருக்கலாம்னு கூட நினைக்கிறேன்.
1: அவங்க
0: அவனுடைய பார்வை இருந்தா அது வேற மாதிரி
1: இருந்திருக்கலாம்.
0: ஆமா, அப்படின்ற மாதிரி இது ஒரு ஆணாதிக்க பார்வையா கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட இதெல்லாம் வந்து தோணுது.
1: ஆணுடைய பார்வையில் பெண் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கு. அந்த கட்டமைப்பை மீறும் போது அது வந்து ஆணும் சரி இந்த சமூகமும் சரி பெண்களும், ஆண் மட்டும் இல்ல பெண்களும் சேர்ந்து கூட்டாக தண்டிக்கிறது தான் வந்து நியதியா இருக்கு.
0: இன்னொன்னு இந்த கடலோர கிராமத்தின் கதை, இதுல இந்த இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதுல தோப்பில் முகமது இம்ரான் காலம் வந்து முதல் உலக போர் முடிந்த காலகட்டத்துல நடந்தா சொல்லுவாங்க, இப்ப மாறி இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னாக்க அந்த இஸ்லாமிய பெண்கள் அவனுடைய அனுமதியை கேட்காம வயதானவனுக்கும் வசதியா இருந்தா வயதானவனு கூட சின்ன பொண்ணுல திருமணம் பண்றது, அது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவனு கூட வசதியான உடனே திருமணம் பண்றது, பெண்ணுடைய விருப்பமே கேட்காம அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் தான்,
1: வேற யாரும்
0: அதுல சந்தேகத்தோட பார்க்கலாம். தோப்பில் முகமது மூரானே ஒரு இஸ்லாமியரா இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து வெளிப்படையா எழுதியிருப்பாரு. ஆனா அதுல பார்த்தா அந்த பெண்கள் வந்து சரி இப்படி கட்டி கொடுத்துட்டாங்களேன்றதுனால காலம் முழுக்க அங்கே இருக்க மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு 3 கதாபாத்திரம் எல்லாம் வரும் முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒருத்தர் வயசானவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, 1 வருஷத்துல இறந்து போயிடுவாரு. ஆனா அதுலயும் இதே மாதிரிதான், அப்போ சமூகத்துல அப்படி இருந்ததுன்னு தெரியல, இருந்திருக்கலாம் அவங்க கேட்டா அப்படி சொல்லலாம். வயதானவனுக்கு திருமணம் பண்ணுவாங்க, 1 வருஷத்துல இறந்து போயிடுவாங்க, அப்புறம் காலம் முழுக்க அந்த பெண்ணு வந்து விதவையாவே இருப்பாங்க. அப்போ இந்த 1 வருஷத்துல ஒரு குழந்தை வந்து உருவாக்கும், அந்த பெண்ணுக்கு அந்த பிறந்த குழந்தை அவன் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான். என்னன்னா உளவியல் வந்து அங்க இருக்கு. பெண்கள் வந்து மாதமா இருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெண்ணை வயதான திருமணம் பண்ணிட்டாங்க அவனுக்கு கர்ப்பமாகறாங்க, அப்ப அந்த ஒரு குழப்பம் வந்திருக்கும் இல்லையா, ஒரு வயசான திருமணம் பண்ணிட்டாங்கன்னு. அதனால பிறக்கிற குழந்தை வந்து மன வளர்ச்சியை குன்றிய குழந்தைய பிறக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த இவர் வந்து காட்டியிருப்பாரு. அப்போ வந்து ஆண்களால் உருவாக்கப்படுற கட்டமைக்கப்படுற அந்த பெண்கள் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கடுத்து தலைமுறையும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியா அதுல வந்து நம்ம பார்க்கணும். அந்த இதுல அதுல இன்னொரு ஆயிசா என்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணா, பெண்ணுடைய விருப்பத்தை கேட்காமயே கொஞ்சம் மனம் நலம் பாதித்து இருக்கிற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க. 1 மாசத்துல அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுல வந்து காலம் முழுக்க அமைதியாவே இருப்பான். அவங்க அத்தை பையன், ஏற்கனவே சொன்னமில்லை வயதானவன் திருமணம் பண்ணிட்டு கொஞ்சம் மன நலம் குன்றிருக்கிற பையன், அவங்க அத்தை பையன் தான் அதை வீட்லயே இருப்பான். அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல காதல் வருது ஆயிசான்ங்கிற பெண்ணுக்கு. 1 மாதத்திலேயே அவ திரும்ப வந்துட்டான், தனக்கு திருமணம் பண்ணவன் மனநலம் குன்றிருக்கிறான்றதுனால வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கிறான். இங்கேயே வந்தா இவன் எல்லா வேலையும் செய்வான், ஆனா கொஞ்சம் மந்த புத்தின்னு சொல்லுவாங்க, மனநலம் குன்றி கிடையாது ஆனா மந்த புத்தி உள்ளவன். அவனை திருமணம் செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு கால் நிக்கிறாங்க, ஆனா அப்பா வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால அப்பா கிட்ட சொல்லவும் இல்லை, ஆனா 2 பேரும் காதலிக்கிறது அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. அவன் என்ன பண்றானாக்கா, இங்க இருந்தா நம்மளால முன்னேற முடியாது சொல்லிட்டு இலங்கைக்கு போயிடுவான் அந்த பையன். இப்ப இந்த பெண் என்ன பண்றானாக்கா, அப்பா காதல் ஏத்துக்க மாட்டாரு, அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணவனா, தற்கொலை வந்து பண்ணிப்பாங்க. வேற ஒரு திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு அப்படி வந்து உருவாக்க மாட்டேன்றாங்க. அந்த வந்து போக்கு வந்து இருக்கு, யதார்த்தத்துல அப்படிதான் இருக்கு, சமூகம் அதை ஏத்துக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னாலும் தெரியல. இது மாதிரியான பெண்களுடைய கட்டமைப்புல மேல் மட்டத்துல இருக்கிற பெண்களா இருந்தாக்கா, டி ஜானகிராமன், நீல பத்மன் அப்படிங்களுடைய வர பெண்கள் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் கூட வேற ஒரு தொடர்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. இள வயது பெண்கள் கூட திருமணம் வாழ்க்கைக்கு இல்லாத ஒரு போக்கு தான் இந்த நாவல்கள் படைக்கப்பட்டிருக்கு.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: ஆண் எழுத்தாளரின் பார்வையில் ஆணாதிக்க பார்வையில் எழுதுறதுனால பெண்களுக்கு என்ன தேவை என்று தெரியாமலே வந்து இதுதான் தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு
1: எழுதிடுறாங்க. ஆமா ஆமா
0: ஆமா. எனக்கு கட்டமைப்பை மீறி எழுதுனா அவளை எதிர்ப்பு வருமோ நினைக்கிற ஒரு மனபாவம் கூட
1: இருக்கலாம். ஆமா ஆமா.
0: கட்டமைப்பை மீறி எழுதி எதிர்ப்பை சம்பாதித்து கஷ்டப்பட்டவர்களை நம்ம பார்த்திருக்கணும். ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் குறிப்பிட்ட வகையான கதைகளை தான் எழுதுவார் அப்படின்னு அவரை வந்து பாலியல் எழுத்தாளர் என்று முத்திரை குத்தி விடுவார்களோன்ற ஒரு பயமும் இருந்தது.
1: ஆமா, இல்லைன்னு நீங்க சொன்ன மாதிரி இப்ப அனைகிராமன் அவங்க சமூகத்துல எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி கூட அவங்களுக்கு எண்ணம் இருந்தா கூட இப்படி நம்ம கொஞ்சம் முற்போக்கா எழுதுனாக்கா நமக்கு பிரச்சனைகள் வரும் என்று கூட ஒதுங்கி இருக்கலாம். ரசூலுக்கு கவிதையில ஏதோ பேசினாரு சொல்லிட்டு அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லையா.
0: இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமா ஒருத்தர் ஜி நாகராஜன் அவரை நம்ம வந்து அப்படியே ஒதுக்கி விட்டு சொல்லிட்டோம். அவரு என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் ஏன் எழுதுறேன்னு கேட்காதீங்க,
1: எப்படியும் இருக்கு
0: புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு. அந்த மனநிலையோடவே நம்ம வந்து நவீன இலக்கியத்தையும் சரி எந்த இலக்கியத்தையும் அப்படியே அணுகுனாலே போதும்.
1: நீங்க ஜி நாகராஜனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. என்னக்கா நீங்க இப்போத்திக்கு இந்த விலை மாதிரிகள் எல்லாம் விளிம்பு நிலையினர் சொல்றோம் இல்லையா, ஏன்னா அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே கதாநாயகிகளை ஆக்கி தான் அவர் வந்து படிச்சிருப்பாரு. இன்றைய காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமா எழுதுறாங்க.
0: நான்
1: ஆரம்ப காலத்துல அது ரொம்ப பெரிய விஷயமா
0: எழுதுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா தாண்டி வந்துட்டோம். முன்னே தேர்கள் நிறைய இருக்கிறாங்க, அப்ப அது எழுதுனதுனாலே அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார், மோசமான ஒரு முத்திரை குத்தப்பட்டார். அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது, அவர் படைப்புகள் கொஞ்சம் சிறிய அளவில் தான் உள்ளது. ஆனா அது எல்லாமே வந்து தொகுத்து புத்தகமா வெளியே வந்திருக்கு, மக்கள் படிக்க வேண்டும் அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுலயும் நம்ம அது படிச்ச சிறுகதையில வந்து பல எழுத்தாளர்கள் தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த பகுதியும் வர இருக்கு.
1: இப்ப இந்த பின்னவடித்தம்னு சொன்னீங்க இல்லையா, அதுலதான் அந்த விளிம்பு நிலையை பற்றி மையப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க.
0: கட்டமைக்கப்பட்டதை உடைச்சு போடுறது
1: அதான் சொல்ல. நீங்க ஜி நாகராஜன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பவே விளிம்பு
0: மையமாக்கப்படுவாரு.
1: ஆமா, அதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த தன்மை புதுமை பித்தன் கூட கொஞ்சம் இருக்கும், ஆனா அவரே மீறி வந்து இவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி.
0: புதுமை பித்தன் வந்து ஒரு ரஷ்ய நாவல்கள் ரஷ்ய எழுத்துல இருந்து தன்னுடைய தாக்கத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்திய தமிழ் சூழலுக்கு அது கொண்டு வந்து எழுதினாரு. அது ஒரு காலத்தில் அழியாத காவியங்கள். ஆனால் ஜி நாகராஜன் எழுதுனது மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு தளம். அவர் வந்து ஒரு பாதையை போட்டு
1: இல்ல அப்பவே
0: பாதையை போட்டு கொடுத்தா,
1: அதாவது என்னன்னா அவங்க சூழல்ல அவங்க அப்படி ஆயிட்டாங்க, அப்ப அதனால இங்க அவங்களையும் மனிதாபிமானோட அணுகணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா.
0: ஆமா,
1: அதுதான் அதுல முக்கியமான விஷயம்.
0: சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை எப்படியான மாத்துது. மனிதன் பிறவியிலே நல்லவனோ கெட்டவனோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய கதைகளை கொண்டு போற ஒரு அருமையான ஒரு கதை, அருமையான ஒரு எழுத்தாளர்.
1: மகத்தான
0: சல்லி பையன் ஒரு முரண் ஒரு வாக்கியத்தை கொடுத்துருப்பாரு. மகத்தானவனாவும் இருக்கான், சல்லி பயலாவும் ஒரு பக்கம் இருக்கிறான் அப்படின்றது அவருடைய பொன்மொழிகள்ல ஒன்று. அது மாதிரி வாழ்க்கையில் முட்களில் விழுந்து நானே குருதி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஷெல்லியோட வார்த்தைகளை அவர் வந்து இறுதி காலத்துல சொன்னார் அப்படின்றது பதியப்பட்டிருக்கு. வாழ்க்கை வாழ்வின் முட்களில் விழுந்து நானே குருதி கொட்டி கொண்டிருக்கிறேன், அதாவது அவரே போய் அவருடைய கஷ்டங்களை வர வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்லியிருப்பாரு. அவர் இறுதி காலத்துல கொஞ்சம் கஷ்டம்

0: அப்பட்டு தான் அவருடைய ஆன்மா பிரிந்தது. நிறைய அவருக்கு வந்து தீய பழக்கங்கள் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு
1: புகழ்பெற்ற கணித ஆசிரியர்
0: மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நல்ல ஒரு திறமை உள்ளவர். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சா தமிழ் செல்வனையும் அவருடைய இதை ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஜி நாகராஜன் பற்றி இவர் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் எல்லாருக்கும்
1: அப்படின்னு.
0: அது எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ரீமாக இதுலேயும் போகாதீங்க, எல்லாத்துலேயும் வந்து மிதமாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அடுத்த கேள்வி போகலாம் சார். இதுவும் வந்து முக்கியமானது தான். சங்க இலக்கியங்களே போவோமே, தலைவன் இருப்பான், தலைவி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. தலைவன் பார்த்தையர் வீட்டுக்கு போவான், எல்லாம் உண்டு. தலைவனுக்கு வந்து அங்கே கற்பு கிடையாது, தலைவிக்கு கற்பு உண்டு. இது அப்பவுமே ஆரம்பிச்சு.
1: ஆமாம்,
0: அது அப்படியே வருது. அப்படி இருக்கும்போது
1: அதே பரதமன் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம், ஒழுக்கம் வந்து ஆணுக்கு கற்பிக்கப்படாது, பெண் மட்டும் தான் ஒழுக்கமாக இருக்கணும். அதாவது அவனுடைய தலைவன் பிரிஞ்சு சென்றப்பறம் வாடி இருப்பாங்க, வரவருக்கு காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தோழியர்கள் வந்து தூது செல்வாங்க, நற்றாய் வந்து புத்திமதி சொல்லுவா, எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண் வந்து ஒரு பொருள் தேடி போகும்போது அவன் ஒரு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டாலும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒழுக்க நெறிமுறைகள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படியே அந்த நவீன இலக்கியம் வரும்போது அதே தான் தொடருது. இப்போ பின்னவனித இலக்கியத்தில் நம்ம பேசுகிற மாதிரி மாறுது. மரபு மீறிய பெண்கள் பற்றி புதினங்களை எப்படி சித்தரிக்கிறாங்க?
1: இப்போ அதுதான் நம்ம சொன்னது. இப்போ அலங்காரத்தம்மல் அந்த கதாபாத்திரம் தான் அதில். ஆனால் நீங்கள் அதில் சொல்லும் போது நமக்கே ஒரு சமாதானம் ஆகிற மாதிரி அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிறது அந்த இதுலேயும். இப்போ இதுலேயும் பள்ளிகுண்டபுரத்துலேயும் காத்தியாயினி என்கிற பெண்ணும் கூட திருமண உருவ மீறின தொடர்பில் இருந்தாலும் அதுக்கான காரணமும் அந்த நாவல்லே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அது மாதிரியான விஷயங்களை தான் இதில் அந்த மரபு மீற பெண்கள் அவங்களா அதை விரும்பி வந்து ஏற்றுக்கல. கணவன் கிட்ட அந்த குடும்பம் சார்ந்த சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அல்லது போதாமைகள் இருக்கு.
0: ஆனா ஏன் மரபு மீறிய ஆண்கள் அப்படின்ற நம்ம ஒரு இடத்துல சிந்திக்கல.
1: இதுதான் நமக்கு நம்ம மூளையிலயும்
0: மரபுன்றது பெண் மட்டுமா மீற முடியும், ஆணும் மீறலாம் இல்ல.
1: நம்மளையும் மீறி நம்ம மூளைக்குள்ள இந்த ஆண் வயப்பட்ட சிந்தனைங்கிறது அதுதான். ஆமா,
0: இது வந்து சிந்தனைக்குள்ளே அதை விட்டுருவோம்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஆண் என்ன நப்புல இருந்து இது வந்து அவனுக்கானது
0: இல்லை.
1: ஆண் பெண் உறவுகளும் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை, ஒருத்திக்கு தான் ஒருவன். கொஞ்சம் வந்து
0: ஆண்கள பார்வையிலிருந்து விலகியே இதை பார்ப்போம்.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: சார், அடுத்தது பெண் விடுதலை வலியுறுத்துற வகையில கதையின் நாயகிகள் படைக்கப்படுறாங்களா? பெண் விடுதலைனா எந்ததான் பெண் விடுதலை? உடல் சார்ந்தது பெண் விடுதலையா, மனம் சார்ந்ததா, இல்ல பொருளியல் சார்ந்ததா? எந்த வகையில வந்து இந்த பெண் விடுதலைய இந்த கதையின் நாயகிகள் சொல்றாங்க?
1: ஒன்று பொருளாதாரம் சார்ந்த விடுதலை தான் முக்கியமான விடுதலையா இருக்கும். நீங்க பொருளாதாரம் இல்லாம இருந்தா பெண்ணு வந்து எப்பயுமே அடிமையா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையான ஒரு புரிதல். பொருளாதாரம் இல்லாம என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக தண்ணீர் வாடியில்னா பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு கட்டுப்படி தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு.

0: ஆனால் இதில் என்னன்னாக்கா நமக்கு இதில் திருமண உறவு சார்ந்தும் கூட இப்போ பெண் விடுதலைன்னு சொன்னாக்கா வயது வந்த பெண்ணு தனக்கான இணையை ஆண் எடுக்கிறனோ அதே மாதிரி பெண்ணு தேர்ந்தெடுக்கணும் அந்த உரிமை இருக்குது இல்லையா. அது சில அந்த அளவுக்கு இன்னும் பெரிய அளவுல வரல.
1: அம்பையவர்களோட ஒரு கதையில கூட வந்து கணவனை இழந்த வயதான ஒரு பெண் வந்து தன்னோட இணைய வந்து அவங்க தேடிக்குவாங்க. அவரும் ஒரு அவங்களோட வயது உள்ளதான். ஆனா அவங்களோட பிள்ளைகள் அதை வந்து சந்தேகமா பார்த்து அதை வந்து நடக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இவங்களோட சொத்துக்காக தான் அவர் வராரு அப்படின்னு வந்து பேசுவாங்க. அது மாதிரி ஆணா இருந்தா இப்படி ஒரு பார்வை, பெண்ணா இருந்தா இப்படி பார்வையும் அப்படின்ட்டு இருக்கு. நிச்சயமா
0: அதில் போராடக்கூடிய பெண்களும் அம்பையதில் ஒரு கதையில் வந்திருக்கும். தீவிரமாக போராடுகின்ற ஒரு பெண்ணை பொதுவான சமூக விடுதலை என்பது பெண் விடுதலை உள்ளடக்கியது தான் அப்படின்னு என்கிற அர்த்தத்தில் அது போல சமூக போராட்டத்திலே தீவிரமாக கலந்துகிற ஒரு கதாபாத்திரம் கொண்ட ஒரு கதையை வந்து அம்பை வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜெயந்தன் கதையிலும் ஒரு கதை இருக்கும். ஒரு பெண்ணை வந்து ஏற்கனவே இப்போ கொஞ்சம் இளம் பெண்கள் வீறு கொண்டு வீரமா தைரியமா போராடுறாங்க இல்லையா, அது மாதிரியான கதாபாத்திரங்கள்ல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. பெண் விடுதலை உள்ளடக்கிய கதாபாத்திரங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா ரொம்ப அதிக அளவுல வந்து வரல.
1: பெண் விடுதலைன்றது பொருளாதார விடுதலை தான் முதல் விடுதலை. அதுல இருந்து மற்ற விடுதலைகள்லாம்
0: விடுதலை இருந்தா அவங்க மற்றது எல்லாமே திருமணம் எல்லாம் அவங்கள முடிவு பண்ணிப்பாங்க தானே. பொருளாதாரம் இருந்தாலும் அவங்க எல்லா விடுதலையும் அவங்க அவங்களுக்கு சாத்தியமாகும்.
1: கதைகள்ல வந்து நல்ல ஒரு முற்போக்கான விஷயங்கள் சொன்னாலும் நடைமுறையிலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய இல்ல எல்லாருமே, நான் சொல்லுவேன் எல்லாருமே பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். அவங்களுடைய காரணங்கள் வேற இருக்கலாம், நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இருக்கலாம். பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் எல்லா பெற்றோர்களையும் இருக்கு.
0: இருக்கு இருக்கு கண்டிப்பா.
1: ஒருத்தர் கூட வந்து பொம்பளை பிள்ளை தானே இவ்வளவு போதும்,
0: முன்னே இருந்தது காலம் இல்லை, பெண்கள்
1: எந்த படிப்பு வேணா படி, எந்த பதவிக்கு வேணா போ நீ அப்படின்ற ஒரு ஊக்கப்படுத்துற ஒரு சமூகமாகவும் ஒரு பெற்றோர்களாகவும் இந்திய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி
0: கண்டிப்பா. ஆனா இதே நேரத்தில் நீங்க இந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள்லயும் அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது குடும்ப சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்குமோ அது மீறுகின்ற தன்மையிலையும் கதாபாத்திரங்களை படைக்கப்பட்டிருக்கு.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, அதனுடைய வரையறை வந்து ரொம்ப குறைவானது தான், சிறுகதையில் வந்து ரொம்ப குறைவானது. நீங்கள் ஒரு நாவல்னு சொன்னாக்கா நீங்கள் தொடக்க காலத்திலிருந்து அவங்களுடைய கடைசி வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போக முடியும்.
0: சிறுகதை வாழ்க்கையை பார்த்துருவோம்,
1: அவர் வாழ்க்கையை வந்து காட்ட முடியும். இப்போ அதில் அவங்களுடைய அனைத்து குணங்கள் சித்தரிக்க முடியும் இல்லையா? சிறுகதையில் அது மாதிரி முடியாது. ஒரு ஏதாச்சும் ஒரு மையப்படுத்தி மட்டும் தான். நீங்கள் நம்ம புதுமைப்பித்தனுடைய கதையில் பொன்னகரமர் கதையில் வரும் இல்லையா, அதில் அம்மாள் அப்படிங்கிறத அந்த கதை பார்த்துருவோம். ஒரு ரெண்டரை பக்கம் மட்டும்தான் அந்த கதை இருக்கும், அதிகபட்சம் அவ்வளோதான். அதுல என்னக்கா, நீங்க கற்பனா கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறது நம்ம சமூக சமூகத்துல பெண்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. இப்ப அவங்க என்னன்னாக்க, கணவன் வந்து இந்த ஜட்கா ஓட்டுற வண்டி, குதிரை வண்டி ஓட்டுறவனா இருப்பான். குடிச்சிட்டு இருக்கும்போது குதிரை தாறுமாறா ஓடி விபத்தாயிடும், வீட்டுல இருப்போம். கஞ்சியை காய்ச்சி கொடுத்து கூட அவனுக்கு கிடையாது. கஞ்சி குடிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம், ஆனா அந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கறது கூட மனைவி கிட்ட பணம் கிடையாது. இப்ப அதனால அவன் என்னக்கா, இருட்டு பகுதியில ஒதுங்கி இன்னொருத்தரோட சேர்ந்து இருந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கஞ்சா காய்ச்சி கொடுப்பான். அந்த கடைசியா புதுமை பத்தினது கற்பு கற்பு என்கிறீங்களே, இதுதான்டா கற்பு, இதுதான்
0: பொருளியல் தான் வந்து. மன ஆசைகளோ வந்து இல்ல, ஒரு இயலாமே ஒரு பொருளா வராம பொருளியல் தான். அது மாதிரி திரிபுரம் என்ற கதையில அதே மாதிரிதான். அவங்க வந்து ஒரு வெளியூர்ல இருந்து பஞ்சம்பிள்ளைக்கு வருவாங்க. இது வந்து எதுவுமே வழி இல்லாம வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் தள்ளப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை போகும். அதுவும் பொருளியல் தான். அது புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழ வேண்டியது சோ விருத்தாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட அவர், அவருடைய தந்தை தாசில்தார். இலக்கிய ஆர்வத்துல அவருடைய பேச்சை கேளாம வந்ததுனால அவர் வந்து பகிஷ்காரம் பண்ணிட்டார், வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் மனைவியோடு ரொம்ப கஷ்டப்பட்டது. மனைவி திருவனந்தபுரத்துல இருப்பாங்க, இவர் வந்து இங்க இருப்பாரு. அப்புறம் ஒரு படம் எடுக்கிற கம்பெனி பின்னாடி போய் பூனேல விட போய் கஷ்டப்பட்டு வந்தாரு. அப்பதான் அவருக்கு உடம்பு எல்லாம் சரியில்லாம போனது. சோ ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து எழுதும். அவர் மனைவிக்கு எழுதின கடிதங்கள்லாம் ரொம்ப பிரபலம். ஆசை முத்தங்களோட தான் அப்படின்னு
1: ஆரம்பிப்பாரு.
0: அந்த காலத்துல வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது ஸ்டாம்ப் பணம் இல்லைன்னா அவங்க மனைவியே அங்க குடுக்கற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு அவரு கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து இருந்திருக்காரு. அவரு பட்ட அந்த வறுமை, அந்த கஷ்டம் தான் அவருடைய எல்லா கதைகள்லயும் வருது. அவருடைய எல்லா கதைகள்லயும் வந்து ஒரு மரபு மீறல் நடக்குது அப்படின்னா, ஒரு பெண் சார்ந்த வகையில் ஒரு மரபு மீறல் நடக்குதுன்னா அதற்கு வந்து ஆசை வந்து ஒரு அடிப்படையா அவர் வைக்கல. அவர் வச்சதெல்லாம் வந்து பொருளியல் தான், பொருள் இல்லை அப்படின்றதான் ஒரே ஒரு அடிப்படையா வச்சு அவர் கொண்டு போயிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பொருள் ஈட்டுவதுதான் வந்து பெண்களுக்கு
1: கல்வியும் பொருளும்
0: சூழல்ல வந்து கல்வி வந்து ஒரு காப்பாற்றுறது இந்த கல்விதான். அது வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாரும் எடுத்து பண்ணணும். பொதுவான கருத்துனால இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னொரு முறை அது நம்ம வந்து வலியுறுத்திடலாம். நீங்க இருக்கும்போது அதையும் சொல்லிடுறேன்.
2: சரி, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: திருமணம் நடந்து கணவன் இறந்துட்டா கூட அப்படியே இருக்கிற போக்குல ஆரம்ப கதைகள் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பி எஸ் ராமையாவிலே பாத்தீங்கன்னா நீங்க இந்த மறுமணத்தை வந்து அவரே ஆதரிச்சிருப்பாரு. இப்ப அந்த போக்கு முதல்ல எதிர்ப்பு இருந்த போக்கு, அதாவது கணவன் இறந்துட்டு அப்படி கைம்பண்ணாவே இருக்கிறது, குழந்தையில இருந்து திருமணம் ஆனா கூட கணவன் இறந்துட்டாலும் அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் கைம்பண்ணாவே இருக்கிறது. அந்த போக்குக்கு எதிரான நிலைப்பாடுதான் பி எஸ் ராமாயு ஒரு கதை இருக்கு, மனமும் மனமும் சொல்லிட்டு, அதாவது ரெண்டு சீனா அந்த மூணு சீனா வந்து அந்த கதைக்கு வந்து ஆனந்த விடல போட்டி நடத்தினாங்க. ஆனா அந்த கதைக்கு வந்து பரிசு கொடுக்கல, ஏன்னா அந்த காலகட்டத்துல மறுமணத்தை ஆதரிச்ச ஒரு கதை அது. அதாவது நடுவர் கோவில் இருந்தவங்க இந்த கதையை வந்து ஏத்துக்க மனசு இல்லாம அதை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த போட்டியில பரிசு வாங்கினவரு யாருன்னு அறியப்படல, புறக்கணிக்கப்பட்ட பி எஸ் ராமையா தான் பின்னாடி வந்து ஒரு பெரிய சிறுகதை ஆசிரியராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் வரலாற்றுல வந்து நிலை பெற்றிருக்கிறார். அப்ப என்னன்னா அந்த முற்போக்கான சிந்தனை வந்து அவருடைய காலகட்டத்திலே வந்து வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி சிலது ரொம்ப யதார்த்தமா எழுதுன்றதுனால சில விஷயங்கள் வந்து இதோட அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இது அதையும் மாறி இன்னும் போகும்பொழுது இன்னும் பெண்ணுடைய பார்வையில அவங்க அதிகமா எழுதும்போது அந்த மாற்றங்கள் இன்னும் அதிகமா வரும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப இப்ப தீவிரமான போக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தீவிரமான போக்கு இன்றைய பெண்கள் எழுதும் பொழுதும் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய கதைகள் எல்லாம் அவங்க எழுத வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பார்வையில
1: இன்றைக்கு நமக்கு அதிர்ச்சி ஒரு
0: சாதாரண விஷயம் ஆகும். நீங்க முன்னாடி எல்லாம் இந்த சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா பேச முடியாதுனால இப்ப வெளிப்படையா பேசுறாங்க. இப்போ போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா,
1: பேச விஷயங்கள் இப்ப இலக்கியமா இருக்கு, அதனால
0: பேச பொருளை பேச தெரியுதுங்கிற
1: மாதிரி பேசுது.
0: ஆமா, அந்த இதெல்லாம் வந்து அதுல இப்போ இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்கள பற்றியான விஷயங்களா இருக்கட்டும், அது மாதிரி என்ன பல விஷயங்களும் முன்னாடி பேச தயங்கின விஷயங்கள்லாம் இப்ப அந்த படைப்புகளை வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம்.
1: விளிம்பு நிலையில இருக்கிறது அந்த
0: ஆமா
1: கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல வெளியில இருக்கவங்களை பத்தியும் பேசுறதுக்கு இன்னைக்கு பல எழுத்து கிடைச்சு. அது மேலை நாடுகள்ல முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு.
0: திருநங்கைகளை பற்றியான எழுத்துக்களும் இப்ப நிறைய வந்துட்டு
1: நிறைய வருது, நிறைய வருது. ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலையில இருக்கிறவங்க அவங்களுடைய இது இல்ல அவங்களுடைய பிரச்சனைகள் அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப புரிந்து கொண்டாதானே அவங்களை கொஞ்சம் கருணையோட நடத்த முடியும் இல்லையா.
1: ஆமா,
0: முன்னாடி திருநங்கைகள் நடத்தப்பட்ட விஷயத்துக்கும் இப்போ அவங்க நடத்தப்பட்ட விஷயத்துக்கு எவ்வளவு இருக்குது,
1: நிறைய மாற்றம் இருக்கு தமிழ் சமூகத்துல. மாற்றம் இருக்கு.
0: ஆமா ஆமா,
1: வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம். நம்ம யாரையும் வந்து இந்த சமூகத்துல வந்து கைவிட்டுட்டு போக மாட்டோம்,
0: கேள்விக்குரிய
1: நீங்கள் வந்து எந்த ஒரு முறைமைகளும் வராமல் எந்த ஒரு கட்டமைப்புகளும் வராமல் வெளியில் நிற்கும் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் 100 பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் நான் ஒரு ஆள் வித்தியாசமான ஆளா இருந்தா கூட அவங்கள வந்து நம்ம வந்து அரவணைச்சு நம்மளோட கூப்பிட்டு போகன்றதுதான் நம்மளுடைய இதுவா இருக்கு.
0: போராட்ட காலங்களில் பெண்கள் வந்து அதிகம் போராட்டத்துல வராங்க. அது இல்லாம தொடர்ச்சி பெண்களுக்கான அமைப்புகளையும் பெண்கள் வந்து போராடுறாங்க. இப்போ அவங்க போன்ற ஆட்கள் கதை எழுத வந்தாங்கன்னு சொன்னாக்கா பெண்கள் தான் முக்கியமான கதாநாயகி யாரில் இருப்பாங்க. இப்ப ஆணுக்கு தலைமை இப்ப ஹீரோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பெண்ணு வைத்து எழுதப்படக்கூடிய படைப்புகளும் எதிர்காலத்துல நிறைய வரும்னு நினைக்கிறேன். அதாவது ஆண் இரண்டாம்பட்சமாகவும் பெண்ணு தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலையில இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம் வரும். அப்படி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. பெண் தலைமையில நிறைய போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது.
1: ஒரு அருமையான நிகழ்ச்சியில நம்ம உரையாடி இருக்கோம். உங்களுடைய கல்வி பணிகளில் இருந்து சிறிது ஓய்வு எடுத்து ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கி எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து ஆகாஷவாணி நேயர்களுக்காக ஒரு அருமையான நிகழ்ச்சியை அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப முக்கியமான நாவல்கள் அதனுடைய கதை மாந்திரில கூட மறுபடியும் அவங்கள கூட நான் உரையாடினேன், அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பு தந்தீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவாக நம்ம ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் விலாவரியா உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலை வாங்குவோம். தொடக்க கால பெண் கதை மாந்தர்களுக்கும் இன்றைய பெண் கதை மாந்தர்களுக்கும் வேறுபாடு என்ன? நான் சொல்றது குளத்தங்கரத்து அரச மரம் வரைக்கும் போயிடலாம். அதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பெண் கதை மாந்தர்கள் வடிவமைப்பு எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்று இருக்கிற போக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு, ஏதாவது மாற்ற தேவைன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, கண்டிப்பாக மாறி இருக்கு. இன்னும் ஆரம்ப காலத்தில் பெண்களில் நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி இப்போ கணவன் இறந்துட்டாக்கா அப்படியே குழந்தையில

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12 மணி.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்பொழுது கேட்கலாம். நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து பகல் 12:10 சம்பா குமார் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குவர் முனைவர் என் சுலோச்சனா. எழுத்தின் இசை கவிஞர் குழந்தை அனிதா. நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ். கதை அரங்கம் வழங்குவர் வி துர்கா ரமேஷ். தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, இதில் பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். 2:30 ஊர்புறத்தின நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியைச் சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:30 திரையிசை. 6:10 பாமாலை. 6:10 பாமாலையில் தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா. இடம்பெறும் திருக்கோவில் திருமையச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாதர் திருக்கோவில். 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஒரே மாமரத்தில் 300 மேற்பட்ட மாரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மலிகாபாத் பகுதியைச் சேர்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீமுல்லா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் அனந்தபூர் பகுதியைச் சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக. 8:00 மனோரஞ்சிதம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரைகானம். 10:00 அரங்கிசை. ஸ்ரீ வரலட்சுமி வைபவம் இசைச்சொற்பொழிவு. நிகழ்த்துபவர் சீதனிபுரம் வி பாஸ்கரன் அவர்கள். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானொலி அறிக்கை. இதுவரை நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்பொழுது கேட்டீர்கள்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று 6:10 பாம்பாளை நிகழ்ச்சியில் தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா. இடம்பெறும் திருக்கோவில் திருமையச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாதர் திருக்கோவில்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியைச் சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: That we go Pichand will face Fort Zizia Yi, Than and Changshu Xian of China. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். சம்பா குமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் கல்லார்க்கும் கற்றவர்க்கும். ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா.

ஆனிரை மேய்க்க நீ போதி. பெரியாழ்வார் பாசுர விருத்தம் தொடர்ந்து வைகல் பூங்கழிவாய் நம்மாழ்வார் பாசுரம்.

அப்பர் தேவார விருத்தம் தொடர்ந்து திருஞான சம்பந்தர் தேவாரம் ஒற்றுமை சேர்வது கேட்டோம். நிறைவாக அண்ணாமலை ரெட்டியார் இயற்றிய காவடி செந்து சென்னிக்குள நகர் வாசன்.

0: கே பி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கள் முக்கிய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். தகவல் தொடர்பு, தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், மின்னணு கட்டமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. எழுச்சிமிக்க எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு மற்றும் மாற்றம் என்பது இக்கூட்டத்தின் கருப்பொருளாகும். இதனிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நீடித்த மற்றும் நம்பிக்கை மிக்க சுற்றுலா கட்டமைப்பை ஏற்படுத்துவது, திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து வசதி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொலைத்தொடர்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், வளர்ந்து வரும் நாடுகளின் தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஜெய்ப்பூரில் சற்று முன் தொடங்கியது. பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான இத்திட்டத்திற்கு கடந்த 2024-25 5,400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும், நடப்பு நிதியாண்டில் இது 7,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைத்து நிலையான வருவாய் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் கவாக்காளி மைதானத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் மாநில அமைச்சர்கள் இதில் கலந்து கொள்கிறார். குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும். பின்னர் மேற்குவங்க மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் திரு அமித்ஷா இன்று மாலை சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கையை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று 3வது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் அளிக்க கூறியுள்ளார். வந்தே பாரத் ரயில் வசதி தங்களுக்கு கிடைத்துள்ளதற்கு உத்தம்பூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் சேவையின் மூலம் அப்பகுதியின் பொருளாதார மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும்

விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தையொட்டி திரு பியூஷ் கோயல் குளோபல் ஃபைனான்ஸ் அண்டு டெக்னாலஜி நெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சொப்னேந்து மொஹந்தியை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர்

0: அதிகாரி திரு சொப்னேந்து மொஹந்தியை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, சிங்கப்பூரின் வெளியுறவு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு கன்ஷியோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் மத்திய அரசின் முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் கடனுதவி பெற்று தொழில் தொடங்கி பயன்பெற்று வருவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: பாரத பிரதமர் மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் கீழ் எனக்கு முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து நல்லபடியாக அது கிடைச்சி பயன்படுத்தி நான் வேலை இல்லாத இளைஞராக இருந்தனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய வாழ்வு வந்து நல்லபடியாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிஞ்சு கொடுக்கணும். இந்த திட்டத்தை எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அந்த இதில் சிறுதொழில் செஞ்சு அடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஐயா கொடுக்குறாங்க. எல்லாரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தனியார் வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஈரான் மேலும் அணு ஆயுதங்கள் வாங்குவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை சரியானது என்று தெரிவித்த திரு டிரம்ப், இந்த போர்ச்சூழல் காரணமாக அமெரிக்க மக்கள் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை சந்தித்து வருவதாக கூறினார். ஈரானில் அணு ஆயுத உற்பத்திக்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும், அந்நாட்டு ராணுவம் தனது வலிமையை முற்றிலும் இழந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் ஈரான் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். சோமாலியாவின் பண்ட்லன் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். அதில் பயணம் செய்த 10 மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள். லுபூஃப் என்ற பெயரிலான இந்த கப்பல் கடத்தப்பட்ட பின் நூகால் பகுதிக்கு கொள்ளையர்கள் கப்பலை கொண்டு சென்றுள்ளனர். இந்த கப்பலில் துருக்கி நாட்டின் ராணுவ பயிற்சிக்காக தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் செயற்கைக்கோளில் பயன்படுத்தும் கருவிகளும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதில் சென்ற மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள், தலா ஒருவர் துருக்கி மற்றும் ஜார்ஜியாவைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் செர்ஜியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு காவலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோரப் பகுதிகளில் இன்று அலையின் சீற்றம் கடுமையாக இருக்கக்கூடும் என்று தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 முதல் 1.5 மீட்டர் உயரம் வரை எட்டக்கூடிய அலைகள் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் பகுதிகளில் இந்த அலையின் சீற்றம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியா மலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கரோலினை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எம்எல்

0: தீபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. மெல்லிசை பாடல்கள் கேட்கும் முன் விளம்பரம் கேட்கலாம்.
2: வளர்ச்சிக்கு உதவும்
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
1: மெல்லிசையின் முதலில் அந்திவானம் என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் டாக்டர் சீர்காழி ஜி. சிவசிதம்பரம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மெல்லிசையில் அடுத்து இளம் தென்றல் என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் ஏ.எல். ராகவன்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மெல்லிசையின் நிறைவாக இமயமலை என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

0: மெல்லிசை கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: for the next phase of the PM Kusum scheme. In a social media post, Mr. Joshi said during the meeting they discussed promoting agrivoltaics in the next phase of the scheme. The minister added that they also deliberated on the trajectory for manufacturing polysilicon in the country and measures to build a robust, fully integrated domestic solar manufacturing ecosystem. The Supreme Court today modified its May 2025 verdict, reducing the earlier mandatory 3-year legal practice requirement for law graduates seeking to appear in entry-level judicial service examinations to 1 year. A bench comprising Chief Justice Suryakant and Justices A.G. Massey and K. Vinod Chandran said in a split decision of 2-1 while dismissing the review petition. The bench said candidates appearing for judicial service examinations notified between 25th May 2025 and 30th 2027 would remain eligible regardless of prior experience. U.S. President Donald Trump has said the United States is essentially strategic waterways linked to Iran and will soon take full control, while reiterating that Tehran will never be allowed to acquire a nuclear weapon. Speaking in an interview, Trump defended U.S. military action against Iran and acknowledged that Americans could face higher petrol and energy costs as a result of the conflict. Benchmark domestic equity indices were trading flat in the afternoon session today. The Sensex had dropped to 77,538, while the Nifty was down at 24,231 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கல்குளம்ன்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அந்த ஊரை சுற்றி கற்கள் நிறைந்த நிலப்பகுதியாகவும் அதே போல குளம் நிறைந்த நிலப்பகுதியாகவும் இயற்கையின் அடிப்படையில் அந்த ஊருக்கு கல்குளம் என்று பேர் வந்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு வலிமை அந்த ஊருக்கு என்ன இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கனா, கற்களால் ஆன சுவர்களும் கோட்டைகளும் பாதுகாப்பு அரணாக அந்த ஊருக்கு இருந்திருக்கிறது. அதனாலையும் அது கற்குளம் என்பதுதான் கல்குளம் என்று சொல்லப்படுகிறதா நாம் பார்க்கிறோம். அது இன்னைக்கு வந்து பத்மநாபபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் வேளிமலை அடிவாரத்தில் இந்த ஊர் இயற்கை சூழ்ந்த நிலப்பகுதியாக அமைந்திருக்கு. அதனால இந்த ஊர் வந்து கல்குளம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் தக்கலையில் இருந்தும் பத்மநாபபுரம் செல்லலாம். இது ஏன் பத்மநாபபுரம்னு பேர் வந்திருக்கிறதுன்னு அதுக்கும் கல்குளத்துக்கும் என்ன தொடர்பாக இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப, கல்குளம் வேநாட்டினுடைய தலைநகரமாக இருந்திருக்கிறது. வேநாட்டின் தலைநகரமாக இருந்திருக்கிறது அப்படின்னா வேநாடுனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது இல்ல. பண்டைய சேர மன்னர்கள் வந்து பல்வேறு நாடுகளாக பிரித்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு நாடுதான் வேநாடு. அந்த வேநாடு என்றால் வேளிர் நாடு என்று பொருள். வேளிர் நாடுதான் வேல் நாடு, வேள நாடு வேநாடு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அங்கு அந்த பக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் கொல்லம், இரணியல், பத்மநாபபுரம் இவையெல்லாம் அப்ப தலைநகரமாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அதாவது கிபி 1744 திருவிதாங்கூர் சமஸ்தானமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படின்னா வேநாட்டிலிருந்து அந்த பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படிதான் அந்த ஆண்டு மார்த்தாண்ட வர்மன் என்ற மன்னர் வேநாட்டின் பெயரை திருவிதாங்கூர் என்று மாற்றியிருக்கிறார். அப்படி அவர் அங்கு இருக்கும் பத்மநாப சாமிக்கு இந்த ஊரை அர்ப்பணம் செய்திருக்கிறார். அதன் நினைவாக கல்குளத்திற்கு பத்மநாபபுரம் என்ற பெயரை அம்மன்னர் சூட்டியிருக்கிறதாக வரலாற்றில் நாம் அறிகிறோம். அதே போல அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு அந்த பத்மநாப

புரம் வந்து முதல் தலைநகரமாக விளங்கியிருக்கிறது. வேணாட்டிற்கும் தலைநகரமாக இருந்திருக்கு. அதற்கு பிறகு திருவிதாங்கூர் சமஸ்தானம் உருவெடுத்த பிறகும் அந்த பத்மநாதபுரம் முதல் தலைநகரமாக மார்த்தாண்டவர்மா மன்னருக்கு அது ஒரு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருக்கிறது. அதனால தான் இந்த ஊருக்கு பழைய பேராக கல்குளம் என்றே இருந்திருக்கிறது. அதே போல இது வந்து பழைய கல்வெட்டுகள் அனைத்திலும் இந்த பத்மநாபபுரம் என்பது கல்குளம் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் அறியலாம். கேரள மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய பத்மநாபபுரத்தில் அம்மன்னர்களது அரண்மனை இன்று நினைவு சின்னமாக விளங்குவதை நாம் அறிகிறோம். எல்லாரும் அந்த பக்கம் திருவனந்தபுரம் போனனா பத்மநாபர் அரண்மனையை சுத்தி பார்க்கணும் என்று மிகவும் ஆவல் கொள்வாங்க. அப்படியாக அந்த பத்மநாபர் அரண்மனை இன்றும் கல்குளம் அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பத்மநாபர் சுவாமிக்கு சாத்தப்படும் மாலை மாணிக்க மாலை பெரிய புகழ்பெற்ற அது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாணிக்க மாலைக்கு பெயர் சூட்டியவர் மார்த்தாண்டர் என்று நாம் வரலாற்றில் அறிகிறோம். தோவாலையில இருந்து இந்த மாணிக்க மாலை சாமிக்கு சூட்டப்படுகிறதாக நாம் வரலாற்றில் பார்க்குறோம். தோவாலை வந்து மலர் சந்தைக்கு புகழ்பெற்ற ஒரு ஊர். அங்கு வந்து மல்லிகை பிச்சிப்பூ வந்து ரொம்ப விளைச்சலும் சந்தை பகுதியாகவும் தோவாலை விளங்கி இருக்கிறது. அங்கிருந்து இந்த மாணிக்க மாலை கட்டி இங்க கோயிலுக்கு கொண்டு வரப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். மாணிக்கம் போல அந்த மாலை திகழ்வதால் அந்த மாலைக்கு மாணிக்க மாலை என்று மார்த்தாண்டவர்மர் பெயர் சூட்டியிருக்கிறார். அதுல வெள்ளை சிவப்பு அரளியும் பச்சை வண்ணத்திற்கு நொச்சி இலையையும் சேர்த்து சம்பா நாரினால் கட்டப்பட்டது என்று நாம் அறிகிறோம். இப்படி வரலாற்று சிறப்பு பெற்ற இந்த மாணிக்க மாலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் தோவாலையில் விளையும் இந்த மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறது என்பது சிறப்புக்குரியது. அதே போல இந்த ஊரானது கல்குளம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு ஊராக இன்றும் திகழ்கிறதை நாம் அறிய முடிகிறது. இப்படிதான் இன்றைய ஊர் கல்குளம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு ஒன்றரை தலை காதல். நீ இல்லை என்றான பின்னும் தூவானமாய் பெய்யும் மழையை வீட்டின் உள்ளறையில் மறைந்திருந்து பார்க்கிறேன். நீ இல்லை என்றான பின்னும் தூவானமாய் பெய்யும் மழையை வீட்டின் உள்ளறையில் மறைந்திருந்து பார்க்கிறேன். காட்டுத்தனமாய் நீ காதலித்தால் நான் வெளியே வருகிறேன். காட்டுத்தனமாய் நீ காதலித்தால் நான் வெளியே வருகிறேன். பட்டாம்பூச்சியாய் பறக்கும் மனதை அரை மனதாய் கட்டுப்படுத்துகிறேன். பட்டாம்பூச்சியாய் பறக்கும் மனதை அரை மனதாய் கட்டுப்படுத்துகிறேன். அடம்பிடிக்கும் அவள் துளித்துளியாய் தூறுகிறாள். அடம்பிடிக்கும் அவள் துளித்துளியாய் தூறுகிறாள். அப்போதெல்லாம் அவளுக்கு நானென்றால் உயிர். அப்போதெல்லாம் அவளுக்கு நானென்றால் உயிர். இன்று அவள் நனைந்து என்னை தவிக்க விடுகிறாள். இன்று அவள் நனைந்து என்னை தவிக்க விடுகிறாள். எத்தனை தொலைவிலிருந்து வந்தாலும் என்மேல் வழிந்த சில மலைத்துளிகள் பட்டாம்பூச்சியை எழுப்பிவிடுகிறது. எத்தனை தொலைவிலிருந்து வந்தாலும் என்மேல் வழிந்த சில மலைத்துளிகள் பட்டாம்பூச்சியை எழுப்பிவிடுகிறது. என்றோ ஒருதலை காதலாய் காதலித்து இன்று வரை தங்கி செல்லாமல் தவிக்க விடும் உன் அரை மனசை வெயில் வேய்ந்த கூரையில் தடதடவென விழும் மழையாய் வரவேற்கிறேன். என்றோ ஒருதலையாய் காதலித்து இன்று வரை தங்கிச் செல்லாமல் தவிக்க விடும் உன் அரை மனசை வெயில் வேய்ந்த கூரையில் தடதடவென விழும் மழையாய் வரவேற்கிறேன். நம் ஒன்றரை காதல் வலிந்து முற்றத்தில் கொட்டுகிறது. நம் ஒன்றரை காதல் வலிந்து முற்றத்தில் கொட்டுகிறது. காதலோ கடலே இல்லா ஊரிலும் எங்கோ கரை சேர்ந்துதானே ஆகும். காதலோ கடலே இல்லா ஊரிலும் எங்கோ கரை சேர்ந்துதானே ஆகும். ஒருதலை காதல் அனைவரும் அறிந்ததே. இங்கு ஒன்றரை தலை காதல் என்ற பதம் நிறைவேறாத காதல் ஒன்றை கவிஞர் சொல்கிறார் என்றே தோன்றுகிறது. ஒரு மழை நாளில் வீட்டிலிருந்து சில்லென்ற காற்று தேகம் தொட பட்டாம்பூச்சியாய் அந்த காதலித்த அரைமணம் சிலிர்ப்பதாகவும் நினைவில் மூழ்கிய காதலனோ காதலியோ அங்கு முற்றத்தில் கொட்டும் மழைநீரைப் போல கடலே இல்லாத ஊரிலும் எங்கோ கரை சேரத்தானே செய்யும் என்று காதல் ததும்பும் கவிதையே இந்த ஒன்றரை தலை காதல்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்லித்தர போற ஆசனா பேர் வந்து ஆஞ்சநேய ஆசனா. இந்த ஆஞ்சநேய ஆசனான்றது இந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆசனா. அதை நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். உங்கள் கிட்ட இருக்கிற யோகா மேட் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்கிட் ஆகாத மாதிரி யோகா மேட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கார்பெட்டில் பண்ணக்கூடாது, ப்ராப்பரான யோகா மேட் எடுத்துக்கோங்க. ஒரு 8 mm திக்னஸ் இருக்கிற யோகா மேட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து முட்டியில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த கர்ப்ப காலத்தில் வந்து இந்த ஆஞ்சநேய ஆசனா பண்ணும்போது நம்மளோட இடுப்பு பகுதியோட தசைகள்லாம் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும், நல்ல நெகிழ தொடங்கும். அதே மாதிரி லோவர் பேக் பெயின் இருந்தாலுமே அது வந்து சால்வ் ஆகிடும். உங்களோட வயிற்று பகுதியில் அழுத்தம் இல்லாமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து நம்ம யோகா பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சப்போர்ட்டோடு செய்வோம். அப்போது வந்து உங்களோட வயிற்று பகுதியில்

அழுத்தமாகாம உங்களுக்கு அந்த சமநிலை பேலன்ஸ் கிடைச்சு நீங்க ப்ராப்பரா பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன் கேஸ் உங்களை முழங்கால வந்து ப்ரெஷர் போற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சாஃப்டான டவல் அப்படி இல்லைன்னா ஒரு சாஃப்டான பில்லோ வந்து உங்களோட முழங்கால் கடையில வச்சுக்கலாம். இப்ப இந்த ஆசனா எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? ஸோ முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெண்டு முழங்காலுமே தரையில தொடுற மாதிரி நீல் டவுன் பொசிஷனுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ரைட் லெக் வலது காலை வந்து முன்னோக்கின மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. உங்களோட பாதம் வந்து நல்லா தரையில் பதியுமாறு வைக்கணும். ஓகேங்களா? செகண்டை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இடது முழங்கால், நான் சொன்ன மாதிரி உங்களோட லெஃப்ட் நீ வந்து கீழே இருக்கும், அந்த நீக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சாஃப்டான டவலோ இல்லை சாஃப்டான பில்லோவோ உங்களோட நீ கடியில் வச்சுக்கணும். இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா தேர்டு ஸ்டெப்பாக வந்து உங்களோட யோகா பிளாக்ஸ் எடுத்துக்கோங்க. யோகா பிளாக்ஸ்ன்றது நம்மளோட பிரிக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதை வந்து ரெண்டு சைடு உங்களோட வலது காலோட ரெண்டு இருபுறமும் வந்து ரெண்டு ஒரு ஒரு யோகா பிளாக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கையை வந்து அந்த யோகா பிளாக்ஸில் பிடிச்சுக்கோங்க. இந்த பிடிக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் பேலன்ஸ்டாக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மூச்சு உள்ளே இழுத்து இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்களோட இடுப்பு பகுதியை வந்து நல்லா ஃபார்வேர்டாக புஷ் பண்ணணும், பட் கீழே புஷ் பண்ணணும். உங்களோட மார்பு பகுதியை நல்லா விரிவடைஞ்சு லைட்டாக ஒரு பேக் பெயின் வந்து எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அடிவயிறு வந்து கீழே புஷ் ஆகிற மாதிரி இருக்கும். புஷ் ஆகும்போது அந்த பேபியோட பொசிஷனுமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க தொடங்கும். ஏன்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு தான் இந்த ஆசனா பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேபியை கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து கீழே இறக்கணும், அதுக்கு தான் இந்த ஆசனா பண்ணுறோம். ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது உங்களோட அடிவயிறு கீழே புஷ் ஆகிற மாதிரி உங்களோட மார்பு நல்லா விரிவடைஞ்சு ஸ்லைட் பேக் பெண்டோடு நீங்கள் பண்ணணும். உங்களோட ரெண்டு காலுமே உங்களோட கம்ஃபர்டபுள் லிமிட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ணும்போது சில முக்கியமான இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வயிற்றில் எந்த விதமான அழுத்தமும் வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக யோகா பிளாக்கோ இல்லை சப்போர்ட்டோ நீங்கள் வச்சு பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ரொம்ப ஓகே இது பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. உங்கள் உடம்பு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். ஒரு நிபுணரோட ஆலோசனையோட பண்ணுறது மிக மிக இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ மூச்சை உள்ளே இழுத்தபடி நம்மளோட இடுப்பை கீழே தள்ளியிருக்கோம், மார்பை விரிச்சிருக்கோம். இந்த பொசிஷனில் நல்லா ஒரு மூன்று இல்லை அஞ்சு தடவை வந்து நல்லா டீப் ப்ரீத்திங், நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. விட்டுட்டு திருப்பி மூச்சை வெளியில் விட்டபடி நார்மல் உங்களோட பழைய பொசிஷன் நீலிங் டவுன் பொசிஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ நீங்கள் ரைட் லெக்கில் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இதே மாதிரி உங்களோட லெஃப்ட் கால் உங்களோட இடது காலுமே முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஆசனாவை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஆசனா பண்ணும்போது உங்களோட இடுப்பில் இருக்கிற தசைகள் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகி குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க தொடங்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 38 weeks 39 weeks இருக்கும்போது நார்மலாகவே பெயின் வர தொடங்கும். வந்த அப்புறமா கூட நீங்கள் பெயின் வரும்போது கூட நீங்கள் வந்து மல்லாசனா ஆஞ்சநேய ஆசனாலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யோகா ஆசனங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் இல்லாமல் குழந்தையும் சரி அம்மாவும் சரி நல்லா ஆரோக்கியமாக சேஃபாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் யோகா மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் பண்ணுறதுனால நமக்கு குழந்தைக்குமே வந்து உள்ளே வந்து மனம் வந்து நல்ல அமைதியாகி அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு வளர்கிறதுக்கு ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் பண்ணுற யோகா ஆசனாக்கள் மூச்சு பயிற்சிகள் தியானம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டையோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேல வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனலோ கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதையரங்கம் வழங்குபவர் வி. துர்கா ரமேஷ் அவர்கள்.
1: ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போறாரு. நேரம் போனதே தெரியாம வேட்டையாடிட்டு இருக்கும்போது மாலை நேரம் வந்துடுது. எல்லா இடத்துலயும் இருள் சூழ தொடங்கிடுச்சு. அப்போ தூரத்துல தெரிஞ்ச ஒரு மரத்து மேல ஏதோ ஒரு மிருகம் அமர்ந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. மிகப்பெரிய உருவமா இருந்ததால ஏதாவது கொடிய மிருகமா தான் இருக்கணும்னு நினைச்சு வில்லுல அம்ப பூட்டி அந்த மரத்தை நோக்கி பானத்தை செலுத்தினாரு அந்த ராஜா. அடுத்த சில வினாடிகள்ல மரத்து மேலிருந்து

0: இந்த ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ஏதோ ஒரு மிருகத்தோட ஓலம் கேட்கும்னு நினைச்சு எதிர்பார்த்துருந்த மன்னனுக்கு இப்படி மனிதனுடைய ஓலம் கேக்குதே அப்படின்னு ஒரே ஆச்சரியம். யாரையோ தவறுதலா கொண்டுட்டோமேன்னு நினைச்சு மரத்தை நோக்கி எல்லாரும் ஓடினாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 16 வயசு இருக்கிற சிறுவன் ஒருத்தன் இவரோட அம்புக்கு பலியாகி இறந்து போயிட்டான். இப்படி ஒரு விபரீதம் நிகழ்ந்துடுச்சே அப்படின்னு பதப்பதைச்சு போன அந்த அரசன் உடனே காவலாளிகளை எல்லாம் கூப்பிட்டு, இவனுடைய பெற்றோர் இங்க பக்கத்துலதான் எங்கேயாவது இருக்கணும், உடனே அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டாரு. அந்த வீரர்களும் நாலா பக்கமும் போய் தேடினாங்க. கடைசியில ஒரு விறகு வெட்டி தம்பதிய அழைச்சிட்டு வந்தாங்க. இவங்க தான் அந்த பாலகனுடைய பெற்றோர், காட்டுல விறகு வெட்டி பிழைக்கிறது தான் இவங்களுடைய தொழில் அப்படின்னு அந்த ராஜா கிட்ட சொன்னாங்க. அந்த ராஜா அவங்க கிட்ட நடந்ததை சொல்லி, என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே உங்க மகனை கொள்ளல, அறியாம நடந்த தவறுதான் இது. போதிய வெளிச்சம் இல்லாததாலையும் தூரத்திலிருந்து அம்பு விட்டதாலையும் ஏதோ ஒரு விலங்கு மரத்து மேல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த ராஜா. தான் சொன்னதை கேட்டு அவங்க சமாதானம் ஆகலைங்கிறத அந்த மன்னனால யூகிக்க முடிஞ்சது. அடுத்த நொடியே கைத்தட்டி தன்னோட காவலர்களை கூப்பிட்டவன் 2 பெரிய தட்டுகளை எடுத்துட்டு வர சொன்னான். பக்கத்துல நின்றுட்டு இருந்த அமைச்சர்கிட்ட 2 தட்டுகளை அந்த பெற்றோர் முன்னால வைக்க சொன்னான். தட்டுகள் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுல ஒரு தட்டுல பொற்காசுகளை கொட்டி தான் அணிஞ்சிருந்த விலை மதிப்பே இல்லாத ஆபரணங்கள் எல்லாத்தையுமே கழட்டி அந்த ஒரு தட்டுல வச்சான். இன்னொரு தட்டுல தன்னோட இடுப்புல இருந்த அந்த உடை வாழை உருவி அதை வச்சான். மக்களை காக்க வேண்டிய நானே என்னோட குடிமகன் ஒருத்தனுடைய சாவுக்கு காரணமாயிட்டேன், நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், பாதிக்கப்பட்ட உங்ககிட்டயே தீர்ப்பு கூறுற வேலைய விட்டுடுறேன், நான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமே இதுதான். இதோ ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள், விலை மதிப்பெற்ற ஆபரணங்கள் இதெல்லாம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு என்ன மன்னிச்சா மன்னியுங்க, அப்படி மன்னிக்க விருப்பம் இல்லைன்னா இன்னொரு தட்டுல இருக்கிற அந்த உடைவாளை எடுத்து என்னை வெட்டி வீழ்த்தி உங்க மகனை கொன்னதுக்கு பழி தீர்த்துக்கங்க அப்படின்னு தன்னோட கிரீடத்தை கழட்டி மந்திரி கிட்ட கொடுத்து அந்த பெற்றோர் முன்னால மண்டியிட்டு அமர்ந்துட்டான் அந்த அரசன். கூட வந்த காவலர்களுக்கும் மந்திரி பிரதானிகளுக்கும் நடக்கிறத பார்த்து ரொம்ப திகச்சு போயிட்டாங்க. அந்த விறகு வெட்டி நம்ம மன்னனை வெட்டிட்டா என்ன பண்றது, மக்களுக்கும் மகாராணிக்கும் என்ன பதில் சொல்றது அப்படின்னு செய்யறது அறியாம திகச்சு போய் நின்னாங்க. சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு அந்த விறகு வெட்டி பேச ஆரம்பிச்சான். ஒன்னு, நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கணும், இல்லனா அந்த மன்னரை கொல்லணும், அப்படித்தானே அப்படின்னு கேட்டான். நான் எதை செய்ய போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் படப்படப்போட காத்திருக்கிறீங்க, அப்படித்தானே, நான் விரும்புறது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ இல்ல, என் மகனை போயிட்ட பிறகு இதையெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டான். ஐயோ, அப்படின்னா அவர் மன்னரை கொல்ல போறார் போலிருக்கே அப்படின்னு எல்லாருமே விடவெடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த விறகு வேட்டை தொடர்ந்து பேசினாரு. நீங்க நினைக்கிறது மாதிரி நான் மன்னனை கொல்ல விரும்பல, அவர் கொடுக்கிற பொன் பொருளையும் விரும்பல, நான் விரும்பினது எதுவோ அது எனக்கு கிடைச்சிடுச்சு, தான் செஞ்ச தவற குறிச்சு மன்னரே மனம் வருந்து வேணும்னு நான் நினைச்சேன், அவரோ வருந்தி கண்ணீர் விட்டதோட பெருந்தன்மையா தன்னோட உயிரையும் பதிலுக்கு தியாகம் செஞ்ச துணிஞ்சிட்டாரு, அது ஒன்னே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னான். மன்னரை தண்டிக்கிறதால என் மகன் எனக்கு மறுபடியும் கிடைக்க போறதில்ல, ஆனா இந்த நாடு ஒரு நல்ல மன்னனை இழந்துடும், நான் அப்படி செஞ்சா என் மகனோட ஆன்மாவே என்னை மன்னிக்காது, அதே நேரம் நான் பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கிட்டாலும் என் மகனுடைய உயிருக்கு நானே விலை பேசினது போல ஆயிடும், மன்னர் தான் செஞ்ச தவறுக்கு உளப்பூர்வமா மனம் மருந்து சிந்திய கண்ணீரே எனக்கு போதும், எங்களுக்கு வேற எதுவுமே வேணான்னு சொல்லி தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து போக நினைச்சாரு விறகு வெட்டி. ஒரு விறகு வெட்டிக்கு இப்படி ஒரு பெருந்தன்மையா, இப்படி ஒரு ஞானமான எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த ஆச்சரியத்திலிருந்து மீண்டு வர முடியாத மன்னன் ஓடி போய் அவங்களுடைய காலடியில விழுந்து, உங்களுடைய பையனை கொன்ன என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு மகனா இருந்து நான் உங்களை பெற்றவர்களா ஏத்துக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சரணடைஞ்சான். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்யற பல பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, நம்மளால மனசு கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்னு நாம யாருக்குமே தோன்றதில்ல. ஏன்னா எல்லாருமே மன்னிப்பு கேட்கறதுங்கிறத மிகப்பெரிய அவமானமா நினைக்கிறோம், ஆனா தவறுகளை ரொம்ப ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன லாஜிக்னு தெரியல. மன்னிப்பு கேட்கறவங்களை விட மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன்னு பொதுவா சொல்லுவாங்க. அந்த மன்னிக்க தெரிந்த மனிதர்களா குணம் எப்படி வரும் தெரியுமா, நாம செஞ்ச தவற உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும்போதுதான்.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: இந்த நிகழ்ச்சிய பத்தி கருத்துக்களை சப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: பயிர் வகைகளை வந்து நடுவுல நட்டுட்டு சுத்தி வந்து தாவர செடிகள்ல பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா உயரமா வளரக்கூடிய மரங்களான சவுக்கு, தேக்கு, அந்த மாதிரி நிறைய மரங்களும் நமக்கு தேவையான வடிவத்துல கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிறது தான் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க.
3: வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவநாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். நம் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் குறித்த தமது எண்ணங்களை பிரதமர் இதில் பகிர்ந்து கொள்கிறார். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் நம் தேசத்தின் பங்களிப்பு குறித்து இதில்

0: கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவன் அடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93rd ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். நம் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் குறித்த தமது எண்ணங்களை பிரதமர் இதில் பகிர்ந்து கொள்கிறார். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் நம் தேசத்தின் பங்களிப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், வர்த்தக பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, மாறிவரும் உலக அரசியல் நிலைமை போன்றவை குறித்தும் ஆராயப்படுகிறது. தமிழகத்தில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்து வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சட்டம் மற்றும் எரிசக்தி மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்த அமைச்சர், மின் நுகர்வோருக்கு தொடக்கத்தில் இருந்தே வழிகாட்டுதலுடன் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு உதவிகளும் வழங்கப்படும் என்றார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முதற்கட்டமாக சூரிய மேற்கூரை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் சிறந்த நடைமுறைகளை ஆய்வு செய்து அவை அமல்படுத்தப்படும் என்றார். 27 சிறைச்சாலைகள் மற்றும் சிறைத்துறை தலைமையகத்தில் 160 கூடுதல் காணொலி உபகரணங்கள் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் ஜனநாயக அமைப்புகளின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நீதித்துறையில் தேவையான ஆதாரங்களையும் நிர்வாக உதவிகளையும் அரசு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஆண்டுதோறும் 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப் பகுதிகள் உள்ளிட்ட திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 10 வல்லுநர்களை கொண்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆற்றில் இறந்து மிதந்த 2150 கிலோ மீன்கள் அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் இச்சம்பவத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்த உடனேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டதாக அமைச்சர் திரு ராஜீவ் பதிலளித்தார். அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் என்ற திட்டத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், அதே வேளையில் ஏழ்மையான உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கும் கார் தேவையில்லை என்று கூறினர். இதனை தொடர்ந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பொதுவானது எனவும் ஆளும் கட்சி தரப்பில் வசதியில்லாத உறுப்பினர்கள் காரை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பாவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இப்பிரச்சினை உரிமை குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னர் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பேரவை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாக

0: ஆகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், மின்னணு மயம், படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொலைத்தொடர்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு இடையே இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தால் சைபர் பாதுகாப்பு, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான உள்ளடக்கிய டிஜிட்டல் எதிர்காலத்திற்கு இந்த உடன்படிக்கை வழிகோலும் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பிரிக்ஸ் சுற்றுலா அமைச்சர்களின் கூட்டம் இன்று பிற்பகல் ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. சுற்றுலா, தடையற்ற போக்குவரத்து, சுற்றுலாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணாக்கருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி காலத்தை தற்போது ஓராண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக சென்ற ஆண்டு மே மாதம் வழங்கிய தீர்ப்பை மாற்றியமைத்து இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் மருத்துவ ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மறு வடிவமைப்பு செய்த ஏதுவாக மருத்துவ உபகரண தொழிற்சாலைகள் கூடுதல் பங்களிப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய மருந்தியல் துறை செயலர் திரு மனோஜ் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மருத்துவ தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கு இடையே வலுவான பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்றார். மருத்துவ உபகரணங்களின் வடிவங்களையும் உற்பத்தி பொருட்களையும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. 1934ஆம் ஆண்டு இதே நாளில் இதன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூர் அணை 100ஆண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 93வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூர் அணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழி பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெற செய்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகர்.
0: ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
2: ரயில்வே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுல மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி இது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதுல ஒரு கோச்சில ஃபயர் ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும் மற்ற கோச்சஸ்ல மக்கள் மாட்டிட்டு இருக்க மாதிரியும் டாப்பல் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ. தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர் அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. உள்ள மாட்டிட்டு இருக்கவங்கள வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா கட் பண்ணி உள்ள போய் அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களுக்கு ரோப்பு மூலமா காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தோம்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் சீன இணையை 16-21, 21-15, 21-13 என்ற செட்களில் இந்திய இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:56. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட்.

0: வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: தொழில்
0: வளர்ச்சிக்கு உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் ஃபைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: தொடங்குவதுதான் இந்த பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் நோக்கமாகும். இதுல வந்து முன்னாடி இருந்த PM ரோஸ்கர் யோஜனா எனப்படும் இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க உதவும் திட்டம் மற்றும் REGP எனப்படும் கிராமப்புற வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் என இந்த இரண்டு திட்டங்களையும் இணைத்து 2008 காதி மற்றும் கிராம தொழில் ஆணையகத்தால் செயல்படுத்தப்பட்ட திட்டம்தான் இந்த PMEGP என்று சொல்லப்படுகிற பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம். இதன் மூலம் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள வேலை இல்லாதவர்களை ஒருங்கிணைத்து ஒரு சுய வேலை வாய்ப்பை அவர்கள் இருக்கும் இடத்திலேயே உருவாக்குவது மற்றொரு நோக்கமாகும். இதில் உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தால் 50 லட்சம் ரூபாய் வரையும், சேவை சார்ந்த நிறுவனமாக இருந்தால் 10 லட்சம் ரூபாய் வரையிலும் முதலீட்டிற்காக விண்ணப்பிக்கலாம். எவ்வளவு மானியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராமப்புறங்களில் பொது பிரிவினருக்கு 25%, சிறப்பு பிரிவினருக்கு அதாவது ஆதி திராவிடர், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள் உள்ளிட்ட இவங்களுக்கு வந்து 35%, நகர்ப்புறங்களில் பொது பிரிவினருக்கு 15%, சிறப்பு பிரிவினருக்கு 25% கிடைக்கும். இதில் தொழில் தொடங்க இருக்கும் அந்த விண்ணப்பதாரரின் பங்களிப்பு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, பொது பிரிவினருக்கு கிராமப்புறங்களில் தொழில் தொடங்க மொத்த முதலீட்டில் 10%, நகர்ப்புறங்களில் 15%, சிறப்பு பிரிவினருக்கு 5% முதலீடாக இருக்க வேண்டும். இதில் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த கடனுக்கு எந்த பிணையமும் தேவையில்லை என்பது இத்திட்டத்தின் இன்னொரு சிறப்பம்சமாகும். இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 18 முதல் 35 வயதுடைய பொது பிரிவினரும், 18 முதல் 45 வயதுடைய சிறப்பு பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். மற்ற எந்த திட்டங்களிலும் மானியம் பெறாதவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி தனிநபர்கள், சுய உதவிக்குழுக்கள், தொண்டு நிறுவனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகளும் இந்த திட்டத்தில் கடன் பெற தகுதியானவர்கள். விண்ணப்பிக்க என்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, பான் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ரேஷன் கார்டு இதெல்லாம் தேவை. அதே மாதிரி ப்ராஜெக்ட், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி சான்றிதழ் EDP அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி அந்த ட்ரைனிங்கை அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தகுதியாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா வங்கி கணக்கு விவரங்கள், 20 ரூபாய் முத்திரைத்தாளில் ஒரு உறுதிமொழி பத்திரம் இதெல்லாம் தேவைப்படுகிறது. இப்போ எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆன்லைனில் www.kvicionline.gov.in அப்படிங்கிற இணையதளம் வழியாகவோ, இல்லைன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற மாவட்ட தொழில் மையங்கள், காதி மற்றும் கிராம தொழில் வாரிய அலுவலகங்களிலோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் சமர்ப்பித்த ஒரு 5 நாட்களில் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு 30 முதல் 60 நாட்களுக்குள் வங்கியில் கடன் தொகை வரவு வைக்கப்படும். இந்த கடனோட டைம் பீரியட் அதாவது கால அவகாசம் 3 வருடங்கள் தொடங்கி 7 வருடங்கள் வரை. சொந்தமா ஒரு தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற எல்லோருமே பிரதமரின் இந்த வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரை இசை கேட்கலாம். திரை இசையின் முதலில் இருவர் படத்திலிருந்து P. உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையின் நிறைவாக அருணாச்சலம் படத்திலிருந்து ஹரிகரன் மற்றும் சித்ரா பாடியது.

0: தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.

0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இளம் பெண் தொழில் முனைவோர்கள் புதிய வணிகங்களை உருவாக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்துறாங்க. முதல்ல இருந்ததை விடவும் இவங்களுக்கு அரசு உதவிகள் அதிகமாக கிடைக்குது, டிஜிட்டல் தளங்கள் நிறைய இருக்கு, மேலும் இவங்க அதுல பயிற்சி பெற்று அவங்க அதுல வெற்றியும் அடையறாங்க. நம்ம கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்ல பெண்கள் பல்வேறு தொழில்கள்ல ஈடுபட்டு வர்றாங்க. அப்படி ஒரு பெண் தொழில் முனைவோரோட அனுபவ கருத்துக்களை அவங்க சொல்லவே கேட்கலாம். வணக்கங்க.
1: வணக்கங்க, என் பேர் தீபா, நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, நான் பிகாம் முடிச்சிருக்கேங்க. வீட்டில் என் பையனுக்கு வந்து ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே நல்லா இருந்ததுனால ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, அப்புறம் வந்து எல்லோரும் அதை வந்து ரொம்ப விரும்பி கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால் இதை வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்து கஞ்சி பவுடரு, சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற ஒரு சில பவுடர் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ சாதத்துக்கு போடுற பவுடர் பார்த்திங்கன்னா கொள்ளு பொடி, அதுக்கப்புறம் பூண்டு பொடி, கருவேப்பில் பொடி, அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டமாக தான் செஞ்சு போடுறேன். அதில் வந்து பூண்டு பொடி வந்து ரொம்ப எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ரெண்டாவது கஞ்சி பவுடர்லாம் பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி, சத்து மாவு, கருப்பு கவுனி கஞ்சி இதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உளுந்தங்கஞ்சி மோஸ்ட்லி சின்ன குழந்தைகளும் சாப்பிட்லாம், அது வந்து இனிப்பு ஆட் பண்ணி சின்ன குழந்தைகளும் சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம். அது வந்து மூட்டு வலி அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. சத்து மாவு வந்து நான் வந்து ஒரு 32 பொருள் போட்டு சத்து மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் கருப்பு கவுனி கஞ்சி பவுட்ரு போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே மோஸ்ட்லி குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரி பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி ஆப்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சீஸ்னல் டைம்ஸில் பார்த்திங்கன்னா பனியார மாவு, அதுக்கப்புறம் அதிரச மாவு, முறுக்கு மாவு அந்த மாதிரி தனியாக பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கி, அது இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி ஹைஜீனிக்காக பண்ணினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. அது இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் எகெயின்ஸ்ட் ஆர்டர் பொறுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரிப்பேரே பண்ணி கொடுப்பேன். அதுதான் இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நீட் பேக்கிங்காக, ப்ரொஃபஷனல் பேக்கிங்காக தான்.

இருக்குது. நான் இப்போ வந்து வீட்டில் இருந்துட்டு பண்ணுறதுனால அதுவே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் இன்னும் மார்க்கெட் பண்ணுறதுக்கு வந்து இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஏன்னா வீட்டிலேருந்து பண்ணுறதுனால அதுவே வந்து ஃபுல் ஆர்டர்ஸ் போகுது. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தானே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நல்லா சூப்பர் பேக்கிங்காக ஜிப்லாக் பேக்கிங்காக ஹைஜீனிக்காக தான் போடுறோம். அது இல்லாமல் எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோங்கிறது போடுறோம். இதில் வந்து நம்ம கலரிங் ப்ராடக்ட்ஸோ வேறு ஏதாவது கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாதுங்க. இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜிப்லாக் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பண்ணுறது வீட்டில் பண்ணுறது அம்மாவோட ரெசிபி மூலமா நம்ம பண்ணுறதுனால இது வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்டராகவும் தான் பண்ணித்தரேன். அது இல்லாமையும் நீங்கள் வாங்கினாலும் ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இது. இப்போ இதில் வந்து நம்மளோட சிக்னேச்சர் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி வந்து சிக்னேச்சர் ரெசிபியாக இருக்குது. அது வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் போயிட்டே இருக்குது. அது வந்து சீக்கிரமாக சாப்பிட்றாங்க, குழந்தைகளை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நல்ல நல்ல பியூர் நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெயில் மலை பூண்டை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம் கோல்டன் ப்ரௌனில். அப்போ வந்து டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு அதுக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதனால் பெரியவங்களுக்கும் அந்த பூண்டோட அரோமா வந்து அப்படியே இருக்கும், குழந்தைகளுக்கும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பொடி வந்து அதிகமாக சேல் ஆகிட்ருக்குங்க. நம்ம வந்து இந்த கஞ்சி பவுடரு இந்த சாதம் பொடி பவுடர்லாம் பண்ணுறது அந்த டேஸ்ட்டை வச்சு மற்ற திங்ஸும் கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்பு தோசை மாவு, அந்த அடை தோசை மாவு, சோள தோசை மாவு அந்த மாதிரியும் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரியும் நான் இப்போ ரெகுலராக அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இன்ஸ்டண்ட்டாக வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாவெல்லாம் கலக்கி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி கலக்கி வச்சாலே போதும், இமீடியட்டாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை மேக் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது, கஸ்டமர்ஸோட ரெக்வஸ்ட்டை வச்சு தான் நான் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் முறுக்கு மாவு, சீடமாவு, அப்புறம் வந்து அதிரச மாவு இது எல்லாமே பண்ணி கொடுத்தா அது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக சேல் ஆகுது. அந்த மாதிரி அக்கேஷ்னலாக பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக சேல் ஆகிட்டுருக்குங்க. இப்போ அதில் வந்து ரொம்ப அதிகமாக லாஸ்ட் டைம் கூட ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப அதிகமாக சேலானது வந்து கருப்பட்டி குழிப்பணியார மாவு வந்து நல்லா சேலாச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நிறைய அதில் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க, நல்லாயிருக்குன்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப அதிகமாக போச்சுங்க. இப்போ முதல்ல இருக்கிறத விட இப்போ பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்போ வந்து நம்ம ஹைஜீனிக்காகவும் பண்ணுறோம், நம்மளோட ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்கிறதுனால இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறக்கு வராங்கனாலும் ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதை ரிகார்டிங் பேசுகிறாங்கன்னா ஒரு கால் பண்ணால் கூட அவங்க ஒரு ஒரு தடவையும் வைக்கும்போது இதை சொல்கிறாங்க, உங்களோட ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கு, இந்த ஐட்டம் நல்லாயிருக்கு. இப்போ வந்து முதல்ல விட இப்போவெல்லாம் வந்து அதிகமாக ரொம்ப அவேர்னஸ் மக்களுக்கு வந்து ரொம்ப அவேர்னஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்கவுங்க வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறதுனால இந்த மாதிரி இயற்கையான கிடைக்கிற பொருள்கள் மேலே வந்து ரொம்ப வந்து விருப்பப்படுறாங்க. அதனால் என்னென்னா அவங்க செய்ய விருப்பப்படுறதுனால நாங்களும் வந்து நிறையா அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா தானிய வகை அதெல்லாம் தேடி தேடி செஞ்சு கொடுக்கறதுனால எங்களுக்கும் எங்களோட தொழிலுக்கும் என்னை மாதிரி இருக்கிற உமன் என்டர்பிரனர்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஒரு வந்து ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது இது. இந்த சிட்டி லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அவசர வாழ்க்கை முறை ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லோரும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற வீட்டு முறைப்படி கிடைக்கிற உணவுகளை வந்து தேடி வர்றாங்க, அதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் வந்து இன்னும் வேறு ஏதாவது புதுசாக இருக்கா இருக்கான்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதனால் நாங்களும் புதுவிதமான புதுசான தானியங்கள் புது புது விஷயங்கள் நாங்களும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நாங்களும் கொடுக்குறோம். இதில் எங்களுக்கும் இதில் ரொம்ப வந்து மன நிறைவாக இருக்குது. அப்புறம் இது வந்து குழந்தைகள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் செய்யும் பொழுதே அவ்வளோ ஒரு பிடித்தமாக இது வந்து நம்ம குழந்தைக்கு போகிற மாதிரி இன்னொரு குழந்தைக்கு போகுதுங்கிற ஒரு கருத்தோடு நம்ம வந்து யோசனையோடு நம்ம அதை செஞ்சிட்ருக்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது இது. இப்போதைக்கு நான் வீட்டில் தான் இருந்து பண்ணுறேங்க. ஆனால் வீட்டில் பண்ணினாலும் என்ன சட்ட முறைப்படி என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடித்து எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கி ரெகுலராக எல்லாம் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா வீட்டு முறைப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்ப குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. அதுக்காக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீட்டில் என்னை மாதிரி குழந்தைகள் வச்சுட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் புதுவிதமான இந்த மாதிரி ஒர்க்கில் சேர்த்து அதனால் இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகலான்னு இருக்கோங்க. இந்த மாதிரி பழமுதிர் நிலையம் கடைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்குறாங்க, நான் கொண்டு போய் சாம்பிள் கொண்டு போய் கொடுக்கும்பொழுதும் கொண்டு வாங்கம்மா அப்படி தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா பக்கமுமே இந்த துரித உணவுகள்லாம் தேடாமல் இயற்கை உணவுகளை தான் எல்லாருமே தேடி வர்றாங்க. அது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. என்ன மாதிரி இன்னும் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இது பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் ட்ரீமே வந்து வேறங்க. எங்கள் அப்பா வந்து டெய்லராக இருந்ததுனால எனக்கு வந்து டிசைனர் ஆகணும்னு பெரிய கனவு இருந்துச்சு. ஆனால் பையனுக்காக வேண்டி இதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே இந்த லைனுக்கு வந்துட்டேன். ஆனாலும் நான் என்னோடய பேஷனை விடல. அதனால் நான் வந்து டெய்லரிங் பண்ணேங்க, ஆரி ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணேன். அது இல்லாமல் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். 90 minutes செவன் ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து இந்த பிஸ்னஸில் இருந்தாலும் நான் என்னோடய பேஷனை வந்து விடவே இல்லை. அதை வந்து நான் இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், இனி எப்பவுமே பண்ணிகிட்டே தான் இருப்பேங்க. நான் வந்து முறப்படி வந்து டெய்லரிங் கிளாஸில் போய் டெய்லரிங் ப்ரைவேட் டெய்லரிங் கிளாஸில் போய் டெய்லரிங் கற்றுக்கிட்டேங்க. அது இல்லாமல் நிறைய ஆரி ஒர்க் ஷாப்ஸ் வந்து நிறையா ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. அதில் வந்து நான் ஆரி வந்து ஒரு 45 stitches வந்து கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்னோட ப்ளவுஸ்க்கு அது மாதிரிலாம் போட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தேன். அது மூலிமா இப்போ வந்து அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு இந்த டெய்லரிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அதனால் அந்த டெய்லரிங்கோடு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு இந்த ஃபுட்டை பற்றி எல்லாம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபுட் ஐட்டத்தில் வந்து இப்போ ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டு, போட் நெக்கு, ஸ்கேலப்பு, வி நெக்கு, பேக் ஜிப்பு, இந்த மாதிரி ட்ரெண்டியாக இருக்கிற ப்ளவுஸஸ் தான் வந்து ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பேண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, ஸ்ட்ரெயிட் பேண்ட்டில் வந்து வித் எலாஸ்டிக், கம்பல்சரி வித் எலாஸ்டிக்கோட. டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வித் பாக்கெட்ஸோட, அப்படி தான் வந்து நிறையா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் எல்லோரும் ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஆமாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நார்மலாக இருக்கவங்களும், ஒர்க்கு ஜாப் போகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து சில்காக இருந்தாலும் சரி, காட்டனாக இருந்தாலும் சரி, அந்த சாரியோட ப்ளவுஸுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க்காவது கம்பல்சரி எல்லோரும் போட்டுக்கிறாங்க. இப்போ ஆரி ஒர்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு, பீகாக்கு, லோட்டஸ், அந்த மாதிரி இருக்குது. பீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸு, ஜர்தோசி, மிரர் ஒர்க்கு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கம்பைண்டாக டிசைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் முடிக்கும்போது ஒரு 15 to 20 days அந்த மாதிரி ஆகிடுங்க ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியான சார்ஜஸ் இருக்கும். ஏன்னா ஒரு 50 days 20 days வந்து லாங் டைமு, அந்தளவுக்கு அதில் டிசைன்ஸும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒருத்தங்க வந்து சாரீ எடுக்கிறாங்கன்னா அந்த சாரீயில் என்ன டிசைன் இருக்கோ அதை அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து கொடுக்கணும். ஆரி ஒர்க்லேயோ இந்த த்ரெட் ஒர்க்லேயோ அந்த ப்ளவுஸில் என்ன பேட்டர்ன்ஸ் இருக்கோ, என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து ப்ளவுஸில் அப்படியே காமிச்சு கொடுக்கணுங்க. இப்போ வந்து டெம்பிள் டிசைன் தான் ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்குங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா மாங்கல்யம் போட்டு பண்ணுறது, நேம் போட்டு பண்ணுறது, அவங்களோட பிக்சர்ஸ் போட்டு பண்ணுறது, அது வந்து ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. அப்புறம் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அது மாதிரி பார்த்திங்கன்னா பேபிஸோட பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிக்க போடுறது, அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா டாப்பு பாட்டம் வந்து ஃபுல்லாக பிளைன், அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஷோல்டர் கிட்ட மட்டும் ஒரு ஃப்ளாரலில் ப்ரூச் ஒர்க்குங்க. அது அவ்வளோ அல்டிமேட்டாக பார்க்குறக்கு அவ்வளோ கிராண்டியாக இருந்துச்சுங்க. இப்போ ஒரு ஒருத்தருக்குமே வந்து ட்ரீம்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் அவங்களுடைய ப்ரொஃபஷன் தகுந்த மாதிரி, அவங்களோட டெய்லி லைஃப்க்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை ட்ராவல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்களோட ட்ரீம் வந்து அப்படியே இருக்கும். அந்த ட்ரீமை வந்து நம்ம பண்ண முடியாமலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்மளோட ட்ரீமையும் நம்மளோட ப்ரொஃபஷனையும் கரெக்டாக கொண்டு போகலாம். அப்படி நம்ம பிஸியாக இருக்கும்போது நம்மளோட உடம்பு மட்டும் இல்லை, நம்மளோட மனசும் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். பெண்கள் வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் என்னை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான விஷயம், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து கண்டிப்பாக, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து இன்னும் பெட்டராக பண்ணி செஞ்சு இன்னும் முன்னேறணுங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்கிற விரும்புகிறது. நான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தொழில் முனைவோரான எனக்கு ஆகாஷவாணி வந்து இந்த ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷவாணி கோயம்புத்தூருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்து கிடைச்சது. இப்போ என்னாச்சு? மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு. நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது? இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள்,
1: வேளாண் காடுகள்.
0: வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30க்கு நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி RJ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்.

0: நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5:30. தொடர்வது திரை இசை இனிக்கும் பாடல்களின் தொகுப்பாக. இதோ கல்யாண கதிகள் படத்திலிருந்து முதல் பாடல்.
1: அடியே

மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய், என் மௌனத்தை இசையாக மொழிபெயர்த்தாய். ஒலி தந்த பாடல் கல்யாண கதிகள் படத்தில் இடம்பெற்றது. பி சுசீலா மற்றும் ராச்சி தாராமன் பாடினார்கள். நேர்களை, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இனி தொடர்வது

கோவில்மணி ஓசையில் ஒலித்தது அந்த பாடல் கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடினார்கள். இனி

உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானோ ஒலித்த அந்த பாடல் கவிக்குயில் படத்தில் இடம்பெற்றது. அந்த பாடலை பாடினார் எஸ் ஜானகி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்த கும்மி.

நேயர்களே, ஒலி தந்த பாடல் அண்ணுக்கிளி படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடினார் எஸ் ஜானகி. நீங்கள் கேட்ட அந்த பாடலுடன் திரை இசை நிறைவு பெறுகிறது. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாமாலை. இதில் தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. நிகழ்ச்சியில் திருமியச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாதர் திருக்கோவில் இடம்பெற இருக்கின்றது. 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஊரும், இதில் ஒரே மாமரத்தில் 300 மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலுள்ள மல்லிகாபாத் பகுதியைச் சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உல்லாகான் அவர்கள், மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்தபூர் பகுதியைச் சார்ந்த வெற்றி விவசாயி ரமண ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்களின் தமிழாக்கமாக இடம்பெறும். 9:30 திரைகானம், 10:00 ஸ்ரீ வரலட்சுமி வைபவம். இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் சீதானிபுரம் வி பாஸ்கரன். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சியின் நிறைவு. நேர்களை, இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றி கேட்டீர்கள். இனி நாளை காலை 5:53 நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. 5:57 மங்கள இசை, 6:00 குரலும் விளக்கமும், தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, இதில் மன்னிக்கவும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி மாலை, இதில் வாணி ஜெயராம், பி வசந்தா, எஸ் எஸ் ஏ வாஹித், பி சுசீலா மற்றும் பெங்களூரு ஏ ஆர் ரமணியம்மாள் ஆகியோர் பாடிய பாடல்கள் இடம்பெற இருக்கின்றது. 6:15 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி, 7:00 சுழல் விளக்கு, தொடர்ந்து திரையிசை, 7:15 தமிழில் செய்திகள் மற்றும் இன்று ஒரு தகவல். காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 மெட்ராஸ் 387 நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை, மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு, ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், 11:47 கேட்டாலே இனிக்கும், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், தேனாம்பேட்டை பி கே எம் ரவி அவர்களின் நாகஸ்வர இசை, ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில், 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம், தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உரைச்சித்திரம், எழுதியவர் டி சசிகலா, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 1:55 பாடல் 1, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 24x7 அனைவருக்கும் மின்சார திட்டம், 2:30 ஊர்ப்புறத்திலே கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும்

சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 5:30 திரை இசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வளவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை இடம்பெறும். 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகாணம், நாளை 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சி நிறைவு. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது தலம் வலம். வழங்குகிறார் சௌமியா.
1: இன்று இடம்பெறும் தலம் திருமீயச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதர் திருக்கோவில். கோவில் எங்க அமைஞ்சிருக்கு பாப்போமா? திருவாரூர் மாவட்டம் திருமீயச்சூர். சரி, இந்த ஊருக்கு எப்படி போகணும்? மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் சென்றால் பேரளத்தை அடையலாம். அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமீயச்சூர். 1000 வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில் என்று சொல்லப்படுகிறது. முதலில் கோச்செங்கோட்டு சோழனால் செங்கல்லால் எழுப்பப்பட்ட கோயில் என்றும், பின்னாளில் ராணி செம்பியன் மாதேவியும் திருப்பணி செய்யப்பட்டது எனவும், ராஜேந்திர சோழனால் கற்கோவிலாக இது எழுப்பப்பட்டது எனவும் வரலாறு சொல்கிறது. காவேரி ஆற்றின் தென்கரையில் உள்ள 173வது தேவாரப்பாடல் பெற்ற சிவஸ்தலம் இது. சோழநாட்டு கோவில் வரிசையில் இது 56வது கோவிலாகும். பாடல் பெற்ற சிவாலயம் என்றாலும் லலிதாம்பிகை கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. சரி, கோவிலுக்குள் செல்வோமா? கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம். பிரதான ராஜகோபுரம் 5 நிலைகளோடும், 2வது கோபுரம் 3 நிலைகளோடும் உள்ளன. 2 பிரகாரங்கள் கொண்ட அழகான ஆலயம். பிரதான ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் போது வலது புறத்தில் லலிதாம்பிகை அன்னையின் பெரிய சன்னதியாக காண முடிகிறது. படிகளோடு சற்றே உயரத்தில் அமைந்துள்ளது. உள்ளே செம்பு கவச்சம் வேயப்பட்ட பல தூண்களை கடந்து சென்றால் அர்த்த மண்டபத்தில் நின்றபடி அம்மனை தரிசிக்கலாம். சிவனின் பாதியாக திகழ்பவள் சக்தி அன்னை பராசக்தி உலகின் எல்லா ஆற்றலுக்கும் காரணகர்த்தாவாகவும் கிரியா ஊக்கியாகவும் இருந்து செயல்படச் செய்யும் சக்தியாகிறாள் அம்பாள் லலிதாம்பிகை. ராஜசிம்மாசனத்தில் அழகே உருவாய் ஒய்யாரமாக வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட கோலத்தில் மகாராணியாக காட்சி தருகிறாள்.

வலக்கை அபயஹஸ்தத்திலும் இடக்கை வரதஹஸ்தத்திலும் அமையப்பெற்று அருளை வாரி வழங்குகிறாள் அன்னை. இத்திருக்கோவிலுக்கு புராணத்தில் ஏதேனும் கதை உள்ளதா? பண்டாசுரன் எனும் அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். அவனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. தேவர்களும் முனிவர்களும் அவனிடமிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்து சிவபெருமானின் திருவடிகளை சரணடைந்து முறையிட்டனர். சிவபெருமான் உடனே கோபம் கொண்டு அவனை அழிக்க துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இணைந்த சக்தியை ஸ்ரீலலிதையாக அவதரிக்க செய்தார். பெண்தானே, உன்னால் என்ன செய்து விட முடியும் என்று அவன் எள்ளி நகையாட, வேள்விகுண்டத்திலிருந்து ஸ்ரீசக்கர பீடத்தில் லலிதாம்பிகையாக அவதரித்து கடும் உக்கிரத்துடன் எழும்பி பண்டாசுரன் எனும் அந்த கொடிய அரக்கனை போர் செய்து அழிக்கிறாள். உக்கிரம் தணியாத அம்பாளை சமாதானம் செய்வதற்காக மனோன்மணி என்ற நாமத்தோடு ஸ்ரீபுரவாசினியாக பூலோகம் சென்று தவம் செய்தால் உக்கிரம் தணியும் என்று சிவபெருமான் கூற, அதன்படியே அம்பாள் பூலோகம் வந்து சாந்த ஸ்வரூபிணியாக திருமையச்சூரில் உள்ள இத்திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ளாள் லலிதா பரமேஸ்வரியாக என்று தலபுராணம் சொல்கிறது. அன்னை லலிதாம்பிகையை தரிசித்து வெளியே வந்து இரண்டாவது கோபுரத்தை கடந்தால் மேகநாதரை தரிசிக்க முடிகிறது. முன்மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம் என நீண்ட சன்னதியாக அமைந்துள்ளது. லலிதாம்பிகை சன்னதியில் கண்டதைப் போல வரிசையாக தூண்களை காண முடிகிறது. அதில் சோழர்கால வேலைப்பாடுகளையும் நம்மால் காண முடிகிறது. சரி, மூலவர் மேகநாத சுவாமியை தரிசிப்போமா?

தலைவர் மேகநாத சுவாமி லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். முன்மண்டபத்திலும் நிறைய தூண்களை காண முடிகிறது. அவரை தரிசித்து வெளியே வந்தால் அழகான திருச்சுற்று, அதாவது பிரகாரம். வலம் வரும்போது க்ஷேத்திர பிராணேஸ்வரர், அவரை காண முடிகிறது. அதாவது அம்மையை சமாதானம் செய்வது போல் அமைந்த சிலாரூபம், கணவன் மனைவியின் நேசத்தை அந்யோன்யத்தை காட்சிப்படுத்திய சிற்பியின் கைவண்ணத்தை என்னவென்று சொல்வது? சிவபெருமான் அம்மனின் தாடையை தொட்டு தன் பக்கமாக திருப்ப முயலும் காட்சி, இருவேறு பாவங்களை நம் கற்பனைக்கே விடுகிறது. மேகநாதர் ஆலய கருவறை விமானம் கஜபிருஷ்ட முறையில் அமைந்துள்ளது. அதாவது பல்லவர்கள் காலத்திலும் பிற்கால சோழர்கள் அவர்கள் கோயில் அமைக்கும் போது இம்முறையை பின்பற்றி வந்தனர். தொண்டை மண்டலத்திற்கே உரித்தான தனித்துவம் இது. கருவறையின் விமானம் இந்த பாணியில் அமைந்துள்ளது. அதாவது கஜபிருஷ்டம் என்றால் யானை உட்கார்ந்த பின்பகுதி போல் அமைந்துள்ளது. கஜபிருஷ்ட விமானத்தில் பின்பக்கத்தில் கருவறைக்கு பின்னே லிங்கோத்பவர் சிற்பத்தை எல்லா கோவில்களிலும் காணலாம். அதேபோல் இங்கேயும் காண முடிகிறது. மேகநாதர் ஆலயத்தை ஒட்டி திருமியச்சூரின் இளங்கோவில் அமைந்துள்ளது. கோவிலுக்குள் ஒரு கோவில் அமைந்திருப்பது வெகு சிறப்பு. அந்த இறைவன் பெயர் சகல புவனேஸ்வரர், இறைவி பெயர் மின்னும் மேகலையாள். இவர் பெயரில்தான் திருநாவுக்கரசர் தேவாரத்தை இயற்றுகிறார். அதாவது இளங்கோவிலில் எழுந்தருளியுள்ள சகல புவனேஸ்வரன் மேல் இந்த தேவார பதிகத்தை பாடுகிறார் திருநாவுக்கரசர். தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்றும் கோயில் பல உளமீயச்சூர் கூற்றம் பாய்ந்த குளிர் புன்சடையார் கேற்றம் கோயில் கண்டீர் இளங்கோவிலே. இளங்கோவில்ங்கிறது அந்த பாட்டிலேயே வருது, அதனாலதான் அது இளம் கோவில்னு சொல்றாங்க. அதில் பிள்ளையார், முருகன், தட்சிணாமூர்த்தி இந்த கோவில் உள்ள அமைப்பை போலவே இத்திருக்கோவிலும் உள்ளது. இளங்கோவிலின் தனிச்சிறப்பு இதுதான். கிழக்கு நோக்கிய இறைவன் சகல புவனேஸ்வரர் மின்னும் மேகலையாள், அதன் பின்னே தெற்கு நோக்கி சந்திரசேகரர், ரிஷபாரூடர், துர்கை ஆகிய தெய்வங்களை காண முடிகிறது. பெரிய கோவிலின் கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு, பிரம்மா, தட்சிணாமூர்த்தி எல்லா சிலாரூபத்திலும் அழகு சொட்டுகிறது. சோழர்களின் கலை நேர்த்தியை பாராட்டியவாறே இதை தரிசிக்கிறோம். இப்பேற்பட்ட லலிதாம்பிகையின் மீது இயற்றப்பட்ட லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமையை ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு விவரிக்கிறார். ஸ்ரீ மாத்ரே என்று தொடங்கும் இஸ்லோகத்தின் பெருமை அனைவரும் அறிந்தது. லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஸ்கர ராயர் பாஷ்யம் எழுதிய தலம் இது. அதை பற்றி விவரமாக பின்னர் பார்ப்போம். சரி, இத்திருக்கோவிலின் சிறப்பு என்னென்ன? இத்திருக்கோவிலில் நெய்க்குள தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆண்டுக்கு மூன்று முறை மட்டுமே நடக்கும் இந்த நெய்க்குள தரிசனம். அம்மனுக்கு முன்பாக 15 அடி நீளம், 4 அடி அகலத்திற்கு வாழை இலைகளை பரப்பி அதன் இருமருங்கிலும் மட்டை மற்றும் தென்னை ஓலைகளை கொண்டு அணை போடப்பட்டு இது 3 பகுதிகளாக பிரிக்கப்படும். முதல் பாகத்தில் சர்க்கரை பொங்கல், 2 பாகத்தில் புளியோதரை, 3 பாகத்தில் தயிர் சாதத்தை இட்டு நிரப்பப்படும். முதல் பாகமான சர்க்கரை பொங்கலின் நடுவே பள்ளம் அமைத்து நெய்யை குளம் கட்டும் வரை ஊற்றுவார்கள். இதுவே நெய்க்குளம். பிறகு அன்னை லலிதாம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்படும், திரை விளக்கப்படும். அப்போது அம்பாளின் அலங்கார ரூபம் நெய்க்குளத்தில் பிரதிபலிக்கும். மக்கள் பிரதிபிம்பத்தை நெய்க்குளத்தின் மூலமாக பார்த்து மகிழ்வார்கள். இதுவே நெய்க்குள தரிசனம். தரிசனம் முடிந்து பக்தர்களுக்கு இது பிரசாதமாக வழங்கப்படும். சரி, லலிதா சகஸ்ரநாம பெருமையை பற்றி விவரமாக பார்ப்போம். 8 வாக்தேவதைகள் லலிதாம்பிகையை, அம்மனை 1000 நாமங்களால் துதிக்கின்றனர். அதுவே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமமாகும்.

0: उद्यद्भानुसहस्राभा चतुर्बाहुसमन्विता रागस्वरूपपाशाढ्य क्रोधाकाराङ्कुशोज्ज्वला.
1: பிரம்மாண்ட புராணத்தில் வரும் இத்தோத்திரங்களை குறித்து ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவருக்கு காஞ்சிபுரத்தில் எடுத்துரைக்கிறார். அகத்தியர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஹயக்ரீவர் அவருக்கு இதை கற்றுத்தருகிறார். ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி இப்படி தொடங்கி ஸ்ரீ சக்கரராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்தியை ரூபிணி

ஸ்ரீ லலிதாம்பிகா. இப்படி முடியும். ஆயிரம் நாமங்கள் அன்னைக்கு இப்பேற்பட்ட துதி, இதை லலிதா சகஸ்ரநாமம் என்பர். இதற்குத்தான் பாஸ்கரராயர் உரை எழுதுகிறார். பாஷ்யம் எழுதப்பட்ட இடம் திருமையச்சூர். இவ்வகையில் இத்திருத்தலம் புகழ் பெறுகிறது. பாஷ்யம் என்றால் என்ன? உரை. சௌபாக்கிய பாஸ்கர என்பது லலிதா சகஸ்ரநாமத்திற்கான உரை. 1728 ஆண்டு இதை இத்திருத்தலத்தில் எழுதுகிறார் பாஸ்கரராயர். பாஸ்கரராயர் மராட்டி மொழி பேசுபவர், தெலுங்கானாவைச் சேர்ந்தவர். தஞ்சை மன்னர் இரண்டாம் சரபோஜி கேட்டு கொண்டதற்கிணங்க பாஸ்கரராயர் தெலுங்கானாவிலிருந்து தஞ்சைக்கு வருகிறார். அவர் ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர், திரிபுர சுந்தரியாக அன்னையை பாவித்து தியானம் செய்பவர்.

0: சுமார் 60 வருடங்களுக்கு முன்பு அகத்தியர் என்ற புனைப்பெயர் கொண்ட நொச்சூர் சுவாமிகள் ஸ்ரீலலிதையின் மேல் இயற்றியதுதான் இந்த லலிதா நவரத்ன மாலை. இந்த ஊருக்கு மியச்சூர் என்று ஏன் பெயர் வந்தது? நான் ஏற்கனவே சொன்னபடி இத்திருக்கோவிலுக்கு பல சிறப்புகள் உள்ளன, ஊருக்கும் பெருமை உள்ளது. சூரியன் கருமை நிறத்திலிருந்து மீண்டு வந்ததால் மியச்சூர் என்று பெயர் பெற்றதாம். சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சூரிய கிரணங்கள் கருவறையில் உள்ள லிங்க ரூபமான மேகநாதர் மீது விழுகிறது. இது அரிய காட்சி என்று சொல்கின்றனர். இப்பேற்பட்ட பல சிறப்புகளை கொண்டது இத்திருக்கோவில். அழகே உருவாய் ஸ்ரீசக்கர பீடத்தில் மனோன்மணியாய் கொள்ளை அழகோடு வீற்றிருந்து அனைத்து ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கும் ஸ்ரீலலிதாம்பிகையிடம் பிரியாவிடை பெற்று திரும்புகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தலம் பலம். வழங்கினார் சௌமியா.

நேயர்களே, நாம் இப்பொழுது, அதாவது முன்பு, திருமிகச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாதர் திருக்கோவில் பற்றி மிக அற்புதமான ஒலிபரப்பை கேட்டோம். ஆம், கோலமுகமும் குறுநகையும் சுடர்விழியும் கொண்ட திருமகள் குங்குமப்பட்டாடை சரசரக்க உங்கள் இல்லம் நோக்கி வரட்டுமே.

நேர்களே, நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர்கள் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: சென்னை கொளத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில், நுங்கம்பாக்கம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் உட்பட சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் 3 புதிய மரத்தேர் இந்த ஆண்டு செய்து தருவதற்காக அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவெற்றூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 105 திருக்கோயில்களில் திருக்குல பணிக்காக இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 3 திருக்கோயில்களில் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இந்த ஆண்டு கட்டப்படும். திருவண்ணாமலை, பழனி, சிறுவாபுரி, இருக்கன்குடி உள்ளிட்ட 22 திருக்கோயில்களில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 20 திருக்கோயில்களில் பக்தர்கள் நலன் கருதி சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அவசர கால ஊர்திகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும்.
0: சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும்

0: என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என்றும் யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானதல்ல என்று திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதில் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அனைத்துக் கட்சி தலைவர்கள் அடங்கிய குழுவுடன் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கையை நேரில் வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் கூறினார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். கதாபாத்திரங்களுக்கு தமது வசனத்தின் மூலம் மெருகேற்றியதற்கு சான்றாக அவர் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சி விளங்குகிறது. சவுகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் களியம்பூண்டி அரசு சுகாதார மைய வளாகத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான நிறைவடைந்த கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டு மற்றும் நேரடி சேர்க்கை முகாமை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று தொடங்கி வைத்தார். வடகோவை ரயில் நிலையத்தில் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலா

0: இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலை திருவிழாவை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி சிறப்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்வாய்களில் வண்டல்கள், குப்பை கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளுக்கு ஏதுவாக ட்ரோன் மூலம் அவற்றை கணக்கெடுக்கும் பணிகளை ஆணையாளர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா தகாஹாஷியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றி காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு JP நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं। आप
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
6: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.
5: நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இனி தொடர்வது முல்லைவனம் இனிக்கும் திரையிசை.

நேயர்களே, ஒலித்த அந்த பாடல் தீர்க்க சுமங்கலி படத்திற்காக வாணி ஜெயராம் பாடினார். நிகழ்ச்சியில் தொடர்வது டாக்டர் சிவா படத்திற்காக.

0: டாக்டர் சிவா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடினார்கள் அந்த பாடலை.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ்.

கௌரவம் படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. நேர்களை, அந்த பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா மற்றும் டி. எம். சௌந்தரராஜன். முல்லைவனம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: 7 மணி ஆகாஷவாணி. இனி சட்டப்பேரவையில் இன்று எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் சுதா குமரன்.
1: சட்டப்பேரவையில் 800 கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடந்த விவகாரம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிலை பராமரிப்பு, பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வது, திமுக எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் வாங்கப்படும் கார் வேண்டாம் என கடிதம் அளிக்கப்பட்ட விவகாரம், தொகுதி வரையறை சட்டம் தொடர்பாக நடைபெற்ற காரசார விவாதம் ஆகியவை இன்றைய நிகழ்வுகளில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், 800 கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடந்ததால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள், எனவே அரசு உடனடியாக தலையிட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதே கருத்தை வலியுறுத்தி பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் பேசினர். இதற்கு பதிலளித்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடப்பது தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் அதிகாரிகளை அறிவுறுத்தி உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டதாக கூறினார். மீன்கள் இறந்து கிடந்த இடத்தில் ஆக்சிஜன் குறைவாக இருந்தது, மனித கழிவுகள் கலப்பதுமே காரணம் என தெரிய வந்தது. 2150 கிலோ மீன்கள் இறந்துள்ளன. இந்த மீன்களை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளோம். இது தொடர்பாக 4 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் அறிக்கை கிடைத்த பின் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதையடுத்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் பேசுகையில், சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு உருவச்சிலை சரிவர பராமரிக்கப்படாமல் உள்ளது என்றும், அரசு அனுமதி கிடைத்தால் அதிமுக சார்பில் நாங்களே அந்த சிலையை பராமரிக்க தயாராக உள்ளோம் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாட்களில் அரசு சார்பில் உரிய மரியாதை செலுத்தப்படுகிறது, தொடர்ந்து சிலையை முறையாக பராமரித்தும் வருகிறோம் என்றார். இதையடுத்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் பேசுகையில், துறையூர் தொகுதியில் ஏற்கனவே சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட புளியஞ்சோலை சுற்றுலா தலமானது எந்தவொரு அடிப்படை வசதிகளும் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அங்கு காவல் நிலையம், மருத்துவமனைகள், பெண்கள் உடைமாற்றும் இடம் ஆகியவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், சின்ன ஏரி 20 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது என்றும், அதனையும் உடனடியாக தூர்வார வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் பேசுகையில், பேரவை துணைத் தலைவர் குறிப்பிட்ட சுற்றுலா தலத்தில் 32,80,000 ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், மேலும் 73,00,000 ரூபாய் செலவில் கழிப்பிட வசதி, சுற்றுலா வழிகாட்டு பலகை உள்ளிட்ட பணிகள் 90% நிறைவடைந்துள்ளது என்றும், மீதமுள்ள 10% பணிகளும் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் பதிலளித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி பேசுகையில், இந்த அவையை பேரவைத் தலைவர் மிகச் சிறப்பாக நடத்துகிறீர்கள், ஆளுங்கட்சி அமைச்சர்கள் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை முன்வைத்தால் அதை அவை குறிப்பிலிருந்து உடனடியாக நீக்கிவிடுகிறீர்கள், சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தும் நேரலை செய்யப்படுகிறது என்றும் கூறினார். அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடும் அம்சங்களும் நேரலையில் சென்று விடுகிறது, அதனை எடுத்து சிலர் ரீல்ஸாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர். இதற்கு பேரவைத் தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என திரு உதயநிதி கேள்வி எழுப்பினார். மேலும் நேற்றைய முன்தினம் பேரவையில் முதல்வர் பேசும்போது 3 கோப்புகள் தனது மேஜையில் இருப்பதாகவும், அதை திறந்தால் பல பிரச்சனைகள் வரும் என பேசியிருக்கிறார். முதலமைச்சர் அந்த கோப்புகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா,

யாரையும் அச்சுறுத்துவதற்காக முதலமைச்சர் அவ்வாறு பேசவில்லை. துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு அதில் சில முறைகேடுகள் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார். திமுக ஆட்சியில் இருந்தபோது சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய முன்வரவில்லை என அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அகில இந்திய வானொலி மூலமாகவும் பேரவை செய்திகளை குக்கிராமம் வரை கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறார்கள் என பாராட்டி பேசினார். அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் உறுப்பினர்கள் பேசும்போது சில வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து உடனடியாக நீக்கி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டினார். இதையடுத்து நிதி நிர்வாகம், எரிசக்தி, சட்டத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி கடந்த 2 மாதங்களாக தமிழகம் முழுவதும் மின் கட்டணம் உயர்ந்திருப்பதாக மின் நுகர்வோர் புகார் தெரிவித்திருப்பதாக கூறினார். மேலும் மின்வாரிய அதிகாரிகள் பயன்படுத்தி வந்த செல்போன் எண்கள் மாற்றியுள்ளதால் பொதுமக்கள் புகார் அளிக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் என்றும் மின் தளவாடங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். இதற்கு பதிலளித்த நிதித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தேர்தல் நேரங்களில் நேரடியாக மின் கணக்கீடு செய்யாமல் அதற்கு முந்தைய மாத கணக்கீட்டை வைத்தே மின் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இந்த விவகாரம் 375,000 மின் நுகர்வோர் குறித்து ஆய்வு செய்தபோது கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது நேரடியாக சென்று மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என ஊழியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பணியாளர் காலி இடங்கள் நிரப்ப உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மின் தளவாட கொள்முதல் செய்வது தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அதிகாரிகளின் செல்போன் எண்கள் மாற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் இந்த நேரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 59 பேரும் தங்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் கார் வேண்டாம் என முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி இது தொடர்பாக கடிதத்தையும் பேரவைத் தலைவருக்கு வழங்குவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இங்கிருக்கும் பல அமைச்சர்கள் கூட சொந்தமாக கார் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் அரசு சார்பில் வழங்கப்படும் காரை வாங்க மாட்டார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி பேருந்தில் அவைக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார். இதுபோல பல ஏழ்மை நிலையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ரயில்களில் தங்கள் தொகுதியில் இருந்து தலைமைச் செயலகம் வந்து செல்கின்றனர். ஆடம்பரத்திற்காக அரசு சார்பில் கார் வழங்கவில்லை, மக்களை தேடிச் சென்று தொகுதி பணி செய்வதற்காகவே முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்று குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேக உறுப்பினர்களுக்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால் அவை நடவடிக்கைகளில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பேசிய தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்லணை தனது மதுரை வடக்கு தொகுதியில் காட்டு நாயக்கர் சமூக மக்கள் அதிக அளவில் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். அதேபோன்று தமது தொகுதியில் மயானம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நத்தம் விஸ்வநாதன் பேசுகையில் தமது தொகுதி செந்துறையில் புதிய காவல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்றும் ஆயத்த ஆடை பூங்கா அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தமிழ்செல்வி பேசுகையில் தமது பவானிசாகர் தொகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் என்றும் தாளவாடியில் புதிதாக தீயணைப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும் என்றும் தமது தொகுதியில் மல்லிகைப்பூ அதிக அளவில் விளைவதால் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் நேற்று நடைபெற்ற தென் மண்டல மாநாட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தொகுதி மறுவரையறை தொடர்பாக பேசியது பத்திரிகைகளில் தவறான தகவலாக வெளியாகியுள்ளது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தாவேக அரசு உறுதியாக இருப்பதை இன்று பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி நேற்றைய முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் பேசும்போது தொகுதி வரையறையில் 543 தொகுதியே தொடர வேண்டும் என ஒரு இடத்தில் கூட குறிப்பிட்டு பேசவில்லை. இதனால்தான் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு போஜராஜன் பேசுகையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் என்றும் 50% தமிழகத்தில் தொகுதிகளின் எண் ணிக்கை உயரும் என்றும் 7.18% கீழ் குறையப்போவதில்லை என்றும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை கொண்டு வந்தால் தமிழகத்திற்கு இழப்பு ஏற்படும். அதனால் இந்த விஷயத்தில் அரசியல் உள்நோக்கம் வேண்டாம். தமிழகத்திற்கு நல்லது நடக்கும்போது அதனை நல்வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரகு

0: சபாநாயகர் திரு கே என் நேரு ஆகியோர் தங்களது கருத்துக்களை முன்வைத்து பேசினர். இதையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர்பாபு பேசுகையில், உறுப்பினர்களுக்கு கடந்த திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் திறக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் அந்த பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ எஸ் மணியன் பேசுகையில், மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு எப்போது நடத்தப்படும், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி எப்போது தொடங்கும், மின்வாரியத்தில் காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து, அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன், தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்முகம் ஆகியோர் மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்று பேசினர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார், திரு ரமேஷ் ஆகியோர் பதிலுரை வழங்கி துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய கார், தொகுதி வரையறை மசோதா உள்ளிட்ட விவகாரங்களில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இடையே காரசார விவாதங்களுடன் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் நிறைவுற்றன.
1: இதுவரை தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். நேரம் 7:10:20 ஆகாஷவாணி. இனி திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் சபரீசன்.
2: திருப்பூரில் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிக்கனா அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்கள் மற்றும் தேசிய கொடி வண்ணத்திலான பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருப்பூர் மாவட்டம் விஜயமங்கலம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷா முக்த் அபியான் பாரத் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், முழக்க வாசகம், குறும்படம், ரீல்ஸ், நடனம், ராப் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மை பாரத் மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் சான்றிதழ்கள் கேடயங்களை வழங்கி பாராட்டினர். இந்திய பின்னலாடை ஏற்றுமதியில் 2021 ஆண்டு வரை ஐரோப்பா மிகப்பெரிய சந்தையாக இருந்தது. பின்னர் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அதிகரித்து முதலிடத்தை பிடித்தது. கடந்த ஆண்டு அமெரிக்கா இறக்குமதி வரியை உயர்த்தியதால் ஏற்றுமதி வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 2025-26 நிதியாண்டில் ஐரோப்பா மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளது. அமெரிக்காவில் வரி விதிப்பு அதிகரிப்பால் மாற்றுச் சந்தையை நோக்கி பின்னலாடை உற்பத்தியாளர்கள் நகரத் தொடங்கினார்கள். வரியில்லாத ஒப்பந்தம் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் இங்கிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகத்துடன் ஏற்றுமதி அதிகரிக்க தொடங்கியுள்ளது. திருப்பூரில் உள்ள நிப்டி பின்னலாடை ஃபேஷன் கல்லூரியில் கைத்தறி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, ஆடை அலங்கார அணிவகுப்பு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கைத்தறி மேம்பாட்டு ஆணையர் அலுவலகம் மற்றும் சேலம் நெசவாள சேவை மையம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட கைத்தறித்துறை உதவி இயக்குனர் கவிதா கைத்தறி துணிகளை பயன்படுத்துவதன் அவசியம், பாரம்பரிய நெசவு தொழிலை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் கைத்தறியில் நூல் நெய்யும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் பல்வேறு வகையான கைத்தறி துணிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அவற்றின் சிறப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாணவர்கள் கைத்தறி ஆடைகளை அணிந்து பாரம்பரிய நெசவின் அழகையும் நவீன வடிவமைப்பின் தனித்துவத்தையும் காட்சிப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கைத்தறி பயன்பாட்டை ஊக்குவித்து பாரம்பரிய நெசவு தொழிலின் பெருமையை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. திருப்பூர் மாவட்ட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இங்கு 30க்கும் மேற்பட்ட தொழில் பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுவதுடன் தங்குமிடம், உணவு உள்ளிட்ட வசதிகளும் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் தற்போது பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த சணல் பைகள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்று கற்றுக்கொள்வதுடன் தங்கள் எதிர்காலத்தையும் வடிவமைத்து வருகின்றனர்.
3: திருப்பூர் மாவட்ட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பயன்பெற்ற பயனாளிகள் கூறுகையில், என்னுடைய பேர் சேகர். நான் ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து ஆர்சிட்டி மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க.

0: இருக்கு. இது எல்லாமே வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் அனைத்து முற்றிலும் இலவசம். உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள் ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமா கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த பயிற்சிகள். மொத்தம் இந்த பயிற்சி 14 நாட்கள் வந்து இந்த பயிற்சிகள் வரும். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த பயிற்சிகள் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளும் வந்து ஒரு தொழில் முனைவோரா வந்து உருவாகலாம்.
1: நான் திருப்பூர்ல இருந்து சின்னக்கரையில இருந்து வரேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தான் இருந்தேன், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். நான் ஆசிட்டின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லித்தர ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது சனல் பை மேக்கிங் பண்றது. அது வந்து 14 நாள் கிளாஸ் சொல்லிட்டு நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். இது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தொழிலாளர்களா தான் இருக்கணும்ன்றது ஒரு கிடையாது. எல்லாருமே ஒரு ஓனரா ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இங்க கிடைக்கும்.
2: இதுவரை திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். எழுதியவர் சபரீசன். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் முந்தைய அரசு முட்டுக்கட்டையாக இருந்ததாக அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பூரில் உள்ள துணை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார அடித்தளம் வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை இதற்கு காரணம் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், 62,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் உதவிடும் என திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் அறிவியல் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் தொடங்கி வைத்து பேசினார். இந்த துறைகளில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடற்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஒடிசாவில் உள்ள பாராதீப் துறைமுகத்தில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: மொரீஷியஸுடனான எரிசக்தித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பில் உறுப்பு

உறுப்பினராக மொரீஷியஸ் இருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களை சுத்திகரிக்கும் திறனை இந்தியா அதிகரித்துள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி 48.18 ரூபாய் இருந்த சர்க்கரை விலை நேற்று 55.70 ரூபாய் அதிகரித்துள்ளதை அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் உற்பத்திக்கும் சர்க்கரை விலை உயர்வுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் அந்த செய்திக்குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியர்கள் 22 பேர் பயணம் செய்த வணிக கப்பலை சோமாலியா மற்றும் ஏமன் கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் இம்பால் திமாப்பூர் குவஹாத்தி வழித்தடத்தில் போக்குவரத்து 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தொடங்கியது. அம்மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றபோது இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது இந்த வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான முக்கிய நடவடிக்கையில் ஒன்றாக கருதப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிபுராவின் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடுகளை கொண்டு கல்வி கற்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு டாக்டர் மாணிக் சாஹா கூறினார். தேசிய பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதே தமது அரசின் நிலைப்பாடு என மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த முடியும் என கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமைச் செயலருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டம் ஒழுங்கு பணியில் தொய்வு ஏற்பட்டாலோ கவனக்குறைவாக செயல்பட்டாலோ நடவடிக்கை நிச்சயம் என எச்சரித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு ராஜசேகர் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டனர். இதனை செயல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடனுதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவு நீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜாங் ஷூ ஜியான் ஜியா இ ஃபான் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா டாக்கசாஷியை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லிஷா பால் 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொமோகோ கிமுராவை வென்று

அரையிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள், இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை கூடங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் அதிகபட்சமாக தனிவிரலி 17,349 ரூபாய், குறைந்தபட்சமாக 10,266 ரூபாய். மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,277 ரூபாய், குறைந்தபட்சமாக 9,369 ரூபாய். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,694 ரூபாய், குறைந்தபட்சமாக 12,369 ரூபாய். மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,211 ரூபாய், குறைந்தபட்சமாக 10,669 ரூபாய். ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,699 ரூபாய், குறைந்தபட்சமாக 13,569 ரூபாய். மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,229 ரூபாய், குறைந்தபட்சமாக 12,369 ரூபாய்க்கு விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எதிர்பார்க்கப்படும் வானிலை: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 km வரை வீசக்கூடும். கோயம்புத்தூரின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண்ணீரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். ஈரப்பதம் காரணமாக நோய் கிருமிகளின் வளர்ச்சி அதிகரித்து கறவை மாடுகளில் மடிநோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம். எனவே கால்நடை கொட்டகையை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் பராமரிக்கவும். பால் கறப்பதற்கு முன்பும் பின்பும் மடியை சுத்தம் செய்யவும். கால்நடைகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் வழங்குவதுடன் மழை மற்றும் பலத்த காற்றிலிருந்து அவற்றை பாதுகாக்கவும். பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி மேட்டுப்பாளையம்

காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் 28/8/2026 அன்று நடக்க உள்ளது. இப்பயிற்சியில் கைவினை பொருட்கள் தயாரிப்புக்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல் மற்றும் பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு மற்றும் பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பற்றி விளக்கம் அளிக்கப்படுகிறது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7418740345 என்ற எண்ணையும், 9487712210 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். சான்றிதழ், சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு அளிக்கப்படும். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஒரே மாமரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்தபூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக. வணக்கம் நேயர்களே, இந்தியாவின் மாம்பழ மனிதர் என்று அழைக்கப்படுபவர் கலீம் உலா கான் அவர்கள். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருக்கிற மல்லிகாபாத் பகுதியை சார்ந்தவர். இவர் புகழ் பெற்ற தோட்டக்கலை நிபுணர். கிராஃப்டிங் டெக்னிக்ல மாமரத்துல 300க்கும் மேற்பட்ட விதவிதமான மாம்பழ ரகங்களை வளர்த்து உலக சாதனை படைச்சிருக்கிறாரு. ஒரே மரத்துல பல ரகங்களான அல்போன்சா, தஸ்கரி, லங்கிரா, கெசார் போன்ற பாரம்பரிய ரகங்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட மாம்பழங்களை ஒரே மரத்துல சாகுபடி பண்ணியிருக்கிறாரு. இவர் உருவாக்கிய புதிய மாம்பழ ரகங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர், ஐஸ்வர்யா ராய், நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் போன்ற பிரபலங்களோட பெயர்களை சூட்டியிருக்கிறாரு. விவசாயம் மற்றும் தோட்டக்கலைக்கு இவர் செய்த சிறப்பான சேவைய பாராட்டி இந்தியாவின் 4வது உயரிய குடிமை விருத 2008 மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவிச்சிருக்கு. அண்மையில திருச்சியில நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்துல இவர் கலந்துகிட்டு பேசினத தமிழாக்கமாக கேட்கலாம்.
1: மலிகாபாத்தில் ஒரு காலத்தில் சுமாராக 1300 வகை மாம்பழங்கள் இருந்தது. அங்கே பதான், தாக்கூர், ஷேக்னு மூணு முக்கிய சமூக குழுக்கள் இருந்தாங்க. அவங்க புதுசு புதுசாக மாம்பழ ரகங்களை உருவாக்கி வளர்த்தாங்க. விதவிதமான மாம்பழங்களை ஒன்றா சேர்த்து சுவைச்சு பார்த்தாங்க. அதில் எதெல்லாம் சூப்பராக இருந்ததோ அந்த ரகங்களுக்கு தனித்தனியாக பேர் வச்சாங்க. இன்னைக்கு முழு உத்தரப்பிரதேசத்தில் கூட 600 வகை மாம்பழங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் எங்களோட ஒரே ஒரு மரத்துலேயே சுமாராக 300 வகை மாம்பழங்கள் இருக்குது. இதை உலகத்துக்காக பாதுகாத்து வைக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இவ்வளவு ரகங்கள் இருந்தாலும் மார்க்கெட்டில் அதுங்களுக்கு தனி மதிப்பு கிடைக்கிறதில்லை. என்ன பழம்னு அடையாளம் தெரியாததால் மக்கள் வாங்கிறதுக்கும் தயங்குறாங்க. எத்தனையோ அழகான மாம்பழ ரகங்கள் இருந்தாலும் அதுங்களுக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கல. தசேரி, சாவ்சா

அல்போன்சோ மாதிரி ஃபேமஸான ரகங்களை மட்டும்தான் மக்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுக்கிறாங்க. அதுலேயும் ஆல்போன்சோ ரொம்ப ஃபேம்ஸ். ஆனால் எங்கள் பகுதி மக்கள் நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழங்களை தான் விரும்புகிறாங்க. எனக்கு 500-க்கும் அதிகமான அவார்டுகள் கிடச்சிருக்கு. இதெல்லாம் மாம்பழ ஆராய்ச்சிக்காகவும் உழைப்புக்காகவும் கிடச்சது. நாங்கள் மாமரத்திலிருந்து புதுக்கிளைகளை உருவாக்கி நிறைய ரகங்களை ஒரே மரத்தில் வளர்த்தோம். இந்த வேலையை பார்க்கறதுக்காக அமெரிக்காவிலிருந்தும் இன்னும் பல நாடுகள்லிருந்தும் மக்கள் வந்தாங்க. நிறைய மாதங்கள் இங்கேயே தங்கி எங்களோட இந்த வேலையை ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு முயற்சியை இதுக்கு முன்னாடி எங்குமே பார்த்தது இல்லை. பெரிய பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்களும் விவசாய அமைப்புகளும் சில தியரிகளை சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சிலர் 5 அடி கேப்பில் கூட மரங்களை வளர்க்குறாங்க. ஆனால் அது எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது. இஸ்ரேல் மாதிரி நாடுகளில் நிலமும் தண்ணியும் கம்மியாக இருக்கிறதால அவங்க வேறு மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. மரத்தில் பூ வச்சதுக்கு அப்புறம் அதில் வர்ற எல்லா மாம்பழத்தையும் அப்படியே விட்டுடக்கூடாது. ஒரு கிளையில் நிறைய மாம்பழம் இருந்தால் அதில் 1 அல்லது 2 பழத்தை மட்டும் விட்டுட்டு மற்றதையெல்லாம் கிள்ளி எடுத்துடணும். இப்படி செஞ்சால் மிச்சம் இருக்கிற பழங்கள் நல்லா பெருசாகவும் கனமாகவும் வளரும். மார்க்கெட்டில் அதுங்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும். பழம் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மரத்திலிருந்து பழங்களை கையில் தான் பார்த்து பதமாக பறிக்கணும். அப்போ தான் நான் அதோடய மேல் பகுதியும் குவாலிட்டியும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பழம் பழுத்ததுக்கு அப்புறமும் அதோடய கலரும் அழகும் அப்படியே நல்லாயிருக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெமிக்கல் மருந்துகளை தவிர்க்கணும். இப்போ நிறைய தோட்டங்கள் இயற்கை தோட்டமாக இல்லாமல் மருந்து அடித்தே வாழ்கிற தோட்டங்கள் மாதிரி மாறிடுச்சு. அதனால் நாம் இயற்கை முறைக்கு திரும்பணும். மரங்களில் கரெக்டாக கவாத்து ப்ரூனிங் பண்ணணும். கிளைகளை வெட்டி விட்டால் புதுத்தளிர்கள் சீக்கிரமாக வரும். சில சயின்டிஸ்ட்டுகள் கிளைகளை வெட்டினா மரத்தோட ஆயுசு குறைஞ்சிடும்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அனுபவத்தில் அது உண்மை இல்லை. மரத்தோட ஆயுசு எல்லாம் குறையாது. அது ஒரு தப்பான நம்பிக்கை மட்டும்தான். நான் 100 வருஷத்துக்கும் மேலே பழமையான தோட்டங்களை எல்லாம் பார்த்துருக்கேன். அதுங்க அடர்ந்த காடு மாதிரி வளர்ந்துருந்தது. நாங்கள் நடுவில் இருந்த சில மரங்களை எடுத்தோம். அதுக்கு அப்புறமும் அந்த தோட்டங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் நிறைய தோட்டங்கள் 25 முதல் 30 அடிக்கேப்பில் வச்சுருக்காங்க. அதில் நிறைய தோட்டங்கள் அடர்ந்த காடு மாதிரி மாறிடுச்சு. இயற்கையே புரிஞ்சுக்கணும். பனி துளிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இலைகள் மேலே விழுந்து அப்புறம் மண்ணுக்குள்ளே போகுது. அது மண்ணுக்கு கிடைக்கிற ஒரு இயற்கை சத்து. மண் அந்த இயற்கை சத்தை பெறும்போது அதில் போடுற எந்த பயிரும் சூப்பராக வளரும். இயற்கை தர்றப்பவருக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதை ஆர்டிஃபிஷியலாக முழுசாக கொண்டு வர முடியாது. மாம்பழங்கிறது ஒரு வெப்பமண்டல பழம். அதுக்கு வெயில் ரொம்ப முக்கியம். கோடை காலத்து வெயிலும் காற்றும் தான் அதோடய குவாலிட்டியை கூட்டுது. சுடுகாற்று அடர்ந்த மரங்களுக்குள்ளே நுழையும் போது அதோடய எஃபெக்ட் மாறுது. கரெக்டான வெயில் கிடைச்சா மாம்பழத்தோட டெஸ்ட் அதிகமாகும். அதோட கலரும் இன்னும் அழகாகும். தோலும் மெலிசாக இருக்கும். பழத்துக்கு கிடைக்கிற சத்தோட குவாலிட்டியும் அதிகமாகும். இயற்கை தர்ற சத்தை எதை வச்சும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மண்புழு உரமும் நல்லா மக்கின மாட்டுச்சாண உரமும் தான் சூப்பரான இயற்கை உரங்கள். அதுங்க மரங்களையும் பழங்களையும் தானியங்களையும் நல்லா வளர்க்க ஹெல்ப் பண்ணுது. புதுச்சாணத்தை விட நல்லா மக்கின உரத்தை தான் பயன்படுத்தும். கடைசியாக என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரே மரத்தில் இவ்வளவு வகை மாம்பழங்களை ஒட்டுக்கட்டி கிராஃப்டிங் வளர்க்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? அதுக்கு என்னோட பதில் என்னன்னா, நாளுக்கு நாள் நிலத்தோட அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் மக்கள் தொகை மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. தினமும் காலையில் சாப்பாடு தேவைப்படுற மக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. நிலம் குறைஞ்சிக்கிட்டே போனால் ஃப்யூச்சரில் சாப்பாட்டு தேவையை எப்படி சமாளிக்குது? அதனால தான் கம்மி நிலத்தில் நிறைய ரகங்களும் அதிக மகசூலும் கிடைக்கணும்னு யோசித்தேன். அந்த யோசனையிலிருந்து தான் ஒரே மரத்தில் 100-க்கணக்கான மாம்பழ ரகங்களை வளர்க்குற முயற்சி ஆரம்பிச்சது.

எங்களோட நோக்கம் விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். இன்றைக்கும் நல்லா படித்தவங்க, ஜட்ஜுகள், அதிகாரிகள்னு நிறைய பேர் எங்களை வந்து பார்க்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளும் ஹை கோர்ட் ஜட்ஜுகளும் கூட வந்திருக்காங்க. அவங்க எங்கள் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு தோட்டம் ரொம்ப அடர்த்தியாக இருந்தால் சில கிளைகளையும் நடுவில் இருக்கிற மரங்களையும் எடுத்துடணும். ஒரு 6 அடி உயரத்தில் வெட்டி மெயினான தண்டை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கணும். அப்போ தான் மரத்துக்கு வெளிச்சமும் காற்றும் நல்லா கிடைக்கும். சில பூச்சிகள் மரத்துக்குள்ளே பூந்து வேர்களை டேமேஜ் பண்ணிடுது. அதுங்க வேற தின்னு மரத்தை காய வச்சுடுது. அதனால் மரங்களை அடிக்கடி செக் பண்ணி பாதுகாக்கணும். என்னோடய ஹெல்த் இப்போ முன்ன மாதிரி இல்லைனாலும் விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ண நான் எப்போவுமே ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்னை கூப்பிட்டா என் சொந்த செலவில் வரக்கூட நான் தயார். ஏன்னா நான் விவசாயிகளுக்காக தான் வாழ்கிறேன்.

0: ஒரே மாமரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்தபூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஆந்திர பிரதேச மாநிலம் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த விவசாயி ரமணா ரெட்டி அவர்கள் கடுமையான 45 டிகிரி செல்சியஸ் வெயில் மற்றும் வறட்சியான சூழலிலும் இஸ்ரேல் நாட்டு வெப்பம் தாங்கும் ஆப்பிள் ரகங்களை வெற்றிகரமாக பயிரிட்டு சாதனை படைத்துள்ளார். அவரது 2.5 ஏக்கர் நிலத்தில் விளைந்த ஆப்பிள்கள் நல்ல லாபத்தையும் வணிக ரீதியான வெற்றியையும் தந்திருக்கு. ஆரம்பத்தில் இமாச்சல பிரதேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மரக்கன்றுகள் அதிக வெப்பம் காரணமாக காய்ந்து நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை மாற்றும் முயற்சியா இஸ்ரேலில் இருக்கிற அவரோட நண்பரோட ஆலோசனை பெற்று வறட்சியை தாங்கும் KLD ரக ஆப்பிள் செடிகளை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த செடிகள் கடும் வெப்பத்தை தாங்கி வளர்ந்திருக்கு. இந்த செடிகளிலிருந்து பெறப்பட்ட ஆப்பிள் பழங்கள் பெங்களூர் சந்தையில நிகர லாபத்துக்கு விற்பனையும் செஞ்சிருக்கிறாரு. இவரும் அண்மையில திருச்சியில நடந்த விவசாயிகள் கூட்டத்துல கலந்துகிட்டு அவரோட அனுபவத்தை நம்மிடையே பகிர்ந்துகிட்டாரு. அவர் கூறிய கருத்துக்களை தமிழாக்கமாக கேட்கலாம்.
1: பேரு கேவி ரமணா ரெட்டி. நான் அனந்தபூர் மாவட்டம் கார்லதினை மண்டலத்தில் இருக்கிற கோடங்க கிராமத்திலிருந்து வர்றேன். எங்கள் ஊரில் மழை ரொம்ப கம்மி. ஏப்ரல் மே மாதங்களில் வெயில் 46, 47, 48 டிகிரி வரைக்கும் பிச்சு ஆகாயத்திலிருந்து நெருப்பு கொட்டுற மாதிரி இருக்கும். ஆப்பிள்னாலே குளிர்ந்த பிரதேசத்தில் தானே வளரும். இங்கே எப்படிடா விளையுதுன்னு கேட்டால், இது நல்லா வெயிலை தாங்கி வளர்ற ரகம். எவ்வளவு வெயில்

அடித்தாலும் அசராம தாக்கு பிடிக்கும். நான் ஒரு செடி 650 ரூபாயின்னு மொத்தம் 1500 செடி வாங்கி என் தோட்டத்துக்கு கொண்டு வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி சில ரகங்களை நட்டு பார்த்துருக்கேன், ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ரகம் வெயிலில் சூப்பராக தாங்குது. முதல்ல நான் இங்கே ஆப்பிள் நடப்போகிறேன்னு சொன்னப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. ஆனால் நான் தைரியமாக இருந்தேன், ஏன்னா எனக்கு ஏற்கனவே HRM N99 டார்செட் கோல்டன் போன்ற ரகங்களை பற்றி தெரியும். அதோட இலைகளும் இதே மாதிரி தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நட்டேன். அன்றைக்கி என்ன கிண்டல் பண்ணவங்க எல்லோரும் இப்போது என் தோட்டத்துக்கு வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், வீடியோ கால் பண்ணியும். நான் இப்போது ஜம்மு காஷ்மீரில் ஹிமாச்சலில் இருக்கேன், இப்போ பாருங்கள் ஆப்பிள் தோட்டம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த ரகத்தை யார் வேணால் தைரியமாக நடலாம், இது ஒரு நல்ல பயிர். செடி வச்ச மூணாவது

போன்ற ரகங்களை பற்றி தெரியும், அதோட இலைகளும் இதே மாதிரி தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில தான் நட்டேன். அன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணவங்க எல்லாரும், இப்போ என் தோட்டத்துக்கு வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், வீடியோ கால் பண்ணியும், நான் இப்போ ஜம்மு காஷ்மீரில் ஹிமாச்சலில் இருக்கேன், இப்போ பாருங்க ஆப்பிள் தோட்டம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த ரகத்தை யார் வேணா தைரியமாக நடலாம், இது ஒரு நல்ல பயிர். செடி வச்ச 3வது வருஷத்துலேருந்து ஒரு செடிக்கு 20 கிலோ மகசூல் கிடைக்கும்னு சொன்னாங்க. நமக்கு அதில் பாதி, அதாவது 10 கிலோ கிடைச்சாலே லாபம் தான். நாங்கள் 10க்கு 8 இடைவெளியில் செடிகளை நட்டியிருக்கோம். இந்த கணக்குப்படி ஒரு ஏக்கருக்கு 800 செடி நடலாம். ஒரு செடிக்கு 10 கிலோனா 800 செடிக்கு மொத்தம் 8 டன், அதாவது 8000 கிலோ பழம் கிடைக்கும். ஃப்யூச்சரில் எல்லாரும் இதை பயிர் செஞ்சு விலை குறைஞ்சாலும், கிலோ 150 ரூபாய்க்கு போனாலும் நமக்கு 12 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும். அதில் பராமரிப்பு செலவுன்னு ஒரு 2 முதல் 3 லட்சம் போனாலும் 8லிருந்து 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிகர லாபமாக நிற்கும். ஹிமாச்சல், இஸ்ரேல், ஜம்மு காஷ்மீரில் விளைகிற பழங்களை விட எங்கள் ஊர் பழம் செம இனிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க அங்கேருந்து ஐஸில் வச்சு அனுப்புறதால அதில் இருக்கிற நீர்ச்சத்து குறைஞ்சிடும். ஆனால் நாம் இங்கே மரத்துலேருந்து நேராக பறித்து சாப்பிட்றதால டேஸ்ட் சும்மா அழுது. பழத்தோட சைஸும் அங்கே வர்ற மாதிரியே 150லிருந்து 250 கிராம் வரைக்கும் நல்லா பெருசாகவே வருது. இதுக்கு சொட்டு நீர் மூலமாக தான் தண்ணி பாய்ச்சணும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும், இது ஒரு பாலைவன செடி மாதிரி. ஆப்பிள்னாலே குளிர்ச்சியாக இருக்கணும்னு நினச்சி ஆரம்பத்தில் நான் நிறைய தண்ணி விட்டுட்டேன். அதனால் வேறு அழுகல் நோய் வந்து சில செடிங்க செத்து போச்சு. எப்போ தண்ணி ஊற்றுறதை குறைச்சணும், அப்போ தான் செடிங்க சூப்பராக வளர ஆரம்பிச்சிது. இப்போது தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா, விசாகப்பட்டினம்னு பல ஊரில் இருந்தும் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. கூட்டம் அல்லது வர்றவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு காய் சாப்பிட்டு பார்த்துட்டு அனந்தபூரில் ஆப்பிளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாராட்டுறாங்க. நாங்கள் இங்கே பெரிச்சம்பழ தோட்டம் வச்சு 6 வருஷம் ஆகுது. இப்பர்ஹி அப்படிங்கிற ரகம், இதில் எலைட், மெட்ஜூல், கனிஜா, அஜ்வான்னு நிறைய ரகம் இருந்தாலும் நமக்கு மார்க்கெட்டிங்குக்கு இந்த பர்ஹி ரகம் தான் ரொம்ப பெஸ்ட். ஸோ இதை நாங்கள் அபுதாபியிலேருந்து, அதாவது சவுதிக்கு பக்கத்துலேருந்து இங்கே வரவழைச்சோம். எங்களுக்கு ஒரு செடிக்கு 4250 ரூபாய் செலவாச்சு. இப்போது எங்களுக்கு இது 3வது மகசூல், அதாவது செடி நட்டு 6 வருஷம் ஆகுது. முதல் வருஷம் ஒரு செடிக்கு 25 கிலோ கிடச்சிது, 2வது வருஷம் ஒரு செடிக்கு 50 கிலோ கிடச்சிது. நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 20க்கு 20 இடைவெளியில் வச்சுருக்கோம். இந்த கணக்கில் ஒரு ஏக்கருக்கு 100 செடி நடலாம். எங்கிட்ட மொத்தம் 6 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் 600 செடி வச்சுருக்கோம். அதில் 540 பெண் செடிகளும் மகரந்த சேர்க்கைக்காக 60 ஆண் செடிகளும் வச்சுருக்கோம். அதாவது 100 பெண் செடிக்கு 10 ஆண் செடி இருக்கணும். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 10 டன்லேருந்து 15-20 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இந்த பர்ஹி ரகத்தில் மகசூல் நல்லா வருது. ஸோ இது ரொம்ப இனிப்பாக இருக்கும். அரபு நாடுகள்லேருந்து வர்றது எல்லாமே பதப்படுத்தப்பட்ட பேரீச்சம்பழம், ஆனால் இது ஃப்ரெஷ் பழம். நாங்கள் இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே அடிக்கிறதில்லை, முழுசும் இயற்கை விவசாயம் தான். முன்னாடியெல்லாம் வெள்ளப்பகலை ஊற வச்சு வேறு நாடுகளிலிருந்து வரும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவிலேயே, அதுவும் ஆந்திரா அனந்தபூர்லேயே இதை சூப்பராக விளைவிக்கிறோம். ஸோ இந்த பழத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. புதுசாக யாராவது இதை பயிர் செய்ய நினச்சா இதில் இருக்கிற மார்க்கெட்டிங் பிரச்சனையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா 5-6 டன் பழத்தை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போனால் அதை அப்படியே மொத்தமாக வாங்குறதுக்கு இங்கே சரியான மார்க்கெட் இல்லை. உங்களால் சொந்தமாக மார்க்கெட்டிங் பண்ணி விற்க முடியும்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த செடியை வைங்க. ஏன்னா பயிர் என்னமோ சூப்பராக வரும். 1 கிலோ 100 ரூபாய்க்கு போனாலும் ஒரு ஏக்கருக்கு 10 டன் கணக்கு வச்சா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதில் உரம், களை எடுக்கிறது, தண்ணி மேலாண்மை, மருந்துன்னு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவானாலும் செலவு போக கையில் 7 லட்சம் ரூபாய் லாபமாக நிற்கும். அதாவது 6 வருஷத்துலேருந்து இது கிடைக்கும். ஆனால் ஒரு சின்ன குழந்தையை எப்படி பார்த்துப்போமோ அதே மாதிரி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டா தான் இந்த விளைச்சல் கிடைக்கும். நீங்கள் இப்போது இந்த பேரீச்சம்பழ தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே டிராகன் ஃப்ரூட் விவசாயமும் பண்ணியிருக்கேன், அதுவும் பாலைவனப்பயிர் தான். தண்ணி ரொம்ப கம்மியாக போதும். எங்கள் பகுதிக்கு ஏற்ற மாதிரி கம்மி தண்ணியில் வளர்கிற பயிராக பார்த்து தான் நான் தேர்வு செய்கிறேன். விலை அதிகமாக இருக்கும். புதுசாக ஒன்றில் இறங்கினா தான் விவசாயிக்கு லாபம் கிடைக்கும். மார்க்கெட்டில் எதற்கு டிமாண்ட் இருக்கோ அதை செஞ்சால் தான் நல்லது. பேரீச்சம்பழம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்புவாங்க. ஆப்பிள் எப்படி சாப்பிடுவோமோ அப்படியே இதையும் சாப்பிடலாம். இது மற்ற பழம் மாதிரி பழுத்து குழகுழன்னு ஆகாது. மரத்தில் இருக்கும்போதே நல்லா மஞ்சள் கலரில் வந்துடும். அந்த ஸ்டேஜ்லேயே முழு இனிப்போடு இருக்கும். ஹைவேஸில் விற்கும்போது முதல்ல 2 கிலோ வாங்குறவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் 5-6 கிலோன்னு வந்து கேட்குறாங்க. அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மாதம் வரைக்கும் மரத்தில் இருந்து பறித்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதுசாக யாராவது இதை பயிர் செய்ய விரும்பினா தயவு செஞ்சு சும்மா யூடியூப் வீடியோக்களை மட்டும் பார்த்துட்டு அவ்வளோ லட்சம் வருது, இவ்வளோ லட்சம் வருதுன்னு நம்பி இறங்கி ரிஸ்க் எடுக்காதீங்க. நேரடியாக என் தோட்டத்துக்கு வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தர்றேன். என்ன மாதிரி வேறு யாராவது வச்சுருந்தாலும் அவங்க தோட்டத்துக்கும் போய் பாருங்கள். ஏன்னா ஒரு விவசாயிகிட்ட நேரடியாக போனால் தான் கடந்த 6 வருஷத்தில் அவர் பட்ட கஷ்ட நஷ்டங்கள், ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி முன்னெடுத்துமே கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி பயிர் செய்யுங்க.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்து கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வர்றதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேயர்கள், இதுவரை ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் ஒரே மாமரத்தில் 300க்கும் மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறிய அனுபவ கருத்துக்களை தமிழாக்கமாக கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30க்கு நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் விதைப்பு முதல் அறுவடை வரை நவீன மற்றும் இயற்கை வழி தொழில்நுட்பங்கள் குறித்து உரை வழங்குகிறார் பெங்களூரு ICAR IIHR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. சங்கர் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8 மணி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். நடிகன் திரைப்படத்திற்காக மனோரஞ்சிதம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:05 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: ரசித்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது. நேரம் 8:10.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: ஹரிச்சரண் மதுஸ்ரீ பாடியது உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக.
1: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: ரசித்த பாடல் ரமேஷ் விநாயகம் சின்மயி பாடியது நளதமயந்தி திரைப்படத்திற்காக.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
2: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி ஒலிபரப்பாக கேட்கலாம்.

ஹரிஹரன் ராமநாதன் சாதனா சர்க்கம் பாடியது. எட்டு மணி 8:35 நொடி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

ஹரீஷ் ராகவேந்திரா ஹரிணி பாடிய பாடல் கேட்டோம். கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து. 8:43 நிமிடமாக சிவனி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் மனோரஞ்சிதத்தில்.

கருணா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் மின்னலே திரைப்படத்திற்காக தேவன் ஏகாம்பரம் பாடியது.

அபூர்வ ராகங்கள் படத்திற்காக பி எஸ் சசிரேகா மற்றும் வாணிஜெயரம் பாடினார்கள். அந்த பாடலை நேர்களை நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி ஒலிபரப்பாகும். இனி தொடர்வது குங்குமம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

சுகமான ராகங்கள் இசை சபையேறி வந்தது. ஆம், இனி அடுத்ததாக திருவருட்செல்வர் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

அவர் அவனின் அவரை வழிபடும் பணம்

மனுஷனாக அவதாரம் பண்ணின நமக்கெல்லாம் மூன்று விதமான கடன்கள். வெறும் பணம் காசு கொடுக்கல் வாங்கல்னால எனக்கு எந்தவித கடனும் கிடையாதுன்னு நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் மனிதனாக அவதாரம் பண்ணின அத்தனை பேருக்கும் மூணு விதமான கடன்கள் சாஸ்திரம் சொல்கிறது. ரிஷி கடன், தேவ கடன், பித்ருக்கடன்னு மூணு.

அவதாரம் பண்ணின அத்தனை பேரும் வேதம் படிக்கணும், வேதத்தை சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிறது ரிஷியினுடைய கடன். தேவ கடன்கிறது தேவர்களுக்காக நாம் செய்யும் பூஜைகள், விரதங்கள், ஒரு ஒரு பர்வாக்கள்லையும் பண்ணக்கூடிய பூஜைகள், ஒரு ஒரு விசேஷ காலங்களிலும் அந்தந்த தேவத்தை குறித்து நாம் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் தேவ கடன். பித்திருக்கடன் என்பது நம்மை பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற கடமைகள், பித்திருக்கடன். ஆக மூன்று விதமான கடமைகள் நமக்கு சொல்லியிருக்கா. அதே மாதிரி நித்தியம், நைமித்திகம், காமியம்னு மூணு விதமாக நம்மளுடைய கடமைகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். நித்தியம் அப்படின்னா காலையில் எழுந்தின உடனே சந்தியாவந்தனம், பிரம்மயஜம், ஔபாசனம், அக்னிஹோத்திரம், அப்படி தினமும் செய்ய வேண்டிய நமது கடமைகள் நித்திய கர்மான்னு பேர். நைமித்திகம்னா தட்சிணாயன புண்ணியகாலம், உத்தராயண புண்ணியகாலம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற விசேஷமான புண்ணிய காலங்களில் நாம் செய்யக்கூடிய கடமைகள் நைமித்திகம்னு பேர். மூன்றாவது காமியம். இந்த காமியம்ங்கிறது என்னன்னா உத்தேசமாக நமது மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு ஒரு தேவதையை குறித்து நாம் செய்யக்கூடிய ஒரு பூஜையோ ஒரு தபஸோ ஒரு ஹோமமோ காமிய கர்மாவில் வரும். திடமான சங்கல்பத்தோடு கூடி செய்யக்கூடிய ஒரு காரியம் காமிய கர்மா. கர்த்தவ்ய விஷய நியதா

அப்படி திடமான ஒரு சிந்தனை, திடமான ஒரு சங்கல்பம், ஒரு தேவதையை குறித்து நாம் செய்யக்கூடிய ஒரு கர்மா காமிய கர்மா எனப்படும். இப்போ நாம் வந்து ஒரு ஒரு ரித்துக்கள்லையும் ஒரு ஒரு மாதத்துலேயும் பலவிதமான அநேகமான விரதங்களை அனுஷ்டிக்கிறோம். அந்த விரதங்கள் பூஜைகள் எல்லாம் காமிய கர்மா எனப்படும். இப்படி புருஷர்களுக்கு என்று பலவிதமான விரதங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். விநாயக சதுர்த்தி, ராமநவமி, கோகுலாஷ்டமி, மகாசிவராத்திரி, இப்படி அநேகமான விரதங்கள் நாம் அனுஷ்டிக்கிறோம். அப்போ ஸ்திரீகளுக்கு அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைச்சலாகவே வச்சுருக்காள். வரலட்சுமி விரதம், ரிஷி பஞ்சமி விரதம், காமாட்சி விரதம் அப்படின்னு ரொம்ப குறைச்சலாகவே ஸ்திரீகளுக்காக வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, பர்த்தா பூஜை பண்ணுறான், உபாசனை பண்ணுறான்னா அவனுக்கு அனுகூலமாக அந்த பத்தினி இருந்தாலே போகிறோம், அவளுக்கு அத்தனை புண்ணியமும் கிடச்சிடுறதான், அத்தனை பலமும் கிடச்சிடுறதான். ஏன்னா ஸ்திரீகளுக்கு குடும்ப நிர்வாகத்தை பார்க்கணும், தினம் உட்காந்து பூஜை பண்ண முடியாதுங்கிறதுனால அவளுக்கு குறைச்சலாகவே விரதங்கள் எல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்மளுடைய பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்காலோ அந்த பாதையில் நாம் போனாலே போகிறோம். அந்த பாதை சரியான ஒரு வழிக்கு, சரியான இடத்திற்கு நம்மை கொண்டு விடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி பெண்களுக்காக வரையறுக்கப்பட்ட விரதங்களிலே வரலட்சுமி விரதம் ஒரு உத்தமமான விரதம். ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சுக்லபக்ஷ அந்த வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி தேவியை தியானம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டாள்னா சகலவிதமான சம்பத்துக்களையும் கொடுக்குறாளாம், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குறாள். அந்த பூஜை பண்ணக்கூடியவா என்னென்ன வேணும்னு மனசில் பிரார்த்தனை பண்ணுறாலோ அத்தனையும் அம்பாள் கொடுத்துட்டே இருக்கலாம். அப்படி பரம கருணாமூர்த்தி வரலட்சுமி தேவி.

அட்ட ஐஸ்வர்யங்களும் அம்பாள் அனுகிரகம் பண்ணாலாம். அந்த வரலட்சுமி விரதத்து அன்னைக்கு அம்பாலை வீட்டில் வரவேற்று கலசத்தில் அம்பாலை ஆவாகனம் பண்ணி பூஜா கல்பத்தில் சொன்ன பிரகாரம் பூர்வாங்கம், பிரதான பூஜை, உத்தராயணம், நோன்பு கயிறு கட்டி கொள்ளுதல்,

பிரதானம் உபாயன தானம்ங்கிற ஒரு முறையில அம்பாலை ஆசிரியிச்சு பலவிதமான உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணினாள்னா அட்ட ஐஸ்வர்யங்களோடு கொடுக்குறாளாம் அம்பாள். அந்த அட்ட ஐஸ்வர்யங்கள்ங்கிறது என்ன? ஞானம், செல்வம், புகழ், மனத்தில் ஒரு ஹட்டம் உறுதி, உணவு நமக்கு வேண்டிய ஆகாரம், தைரியம் வீரம், எந்த காரியத்தை எடுத்தாலும் முடிக்கக்கூடிய ஒரு சக்தி அம்பாள் கொடுக்குறாள், நல்ல புத்திர பௌத்திர பாக்கியத்தை கொடுக்குறாளாம். இதுதான் அட்ட ஐஸ்வர்யம். அதனால தான் தேவி மகாத்மியம் சொல்கிறது எல்லா ரூபமாகவும் அம்பாள் இருக்காளாம் லட்சுமி தேவி.

புட்டி, புட்டினா வீடு முழுக்க தானியங்கள் நிறைஞ்சிருக்கான் நவநிதினு சொல்லுவா. அது தானிய லட்சுமி பிரார்த்தனை. புத்தி முக்கியம். எத்தனை செல்வம் இருந்தாலும் அதை சரிவர நிர்வாகம் பண்றதுக்கு நல்ல புத்தி இருந்து செல்வம் இருந்தால் தான் விசேஷம். அது சத்காரியங்களுக்கு பயன்படும். அப்படி வித்யாரூபமாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அடுத்தது தானிய லட்சுமி சுதா ரூபேனா. வயலில் விளைஞ்சு கிடக்க பாருங்கோ தானியம், அத்தனையும் லக்ஷ்மியுடைய சுரூபமாக. வீரம் திருதி வீரலக்ஷ்மி, சௌபாகிய லக்ஷ்மி துஷ்டியா, மனசில் எப்போதும் சந்தோஷமாக இருக்கேன் சார், ஒரு கவலை இல்லை எனக்குன்னு சொல்கிறோம் பாருங்கோ. அந்த எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை துஷ்டி ரூபம், சந்துஷ்டியாக இருக்குன்னு சொல்கிறா பாருங்கோ, அதுதான் சௌபாகிய லக்ஷ்மி. மாத்ரு ரூபேனா, மாத்ரு வாத்சல்ய சத்ருசம் துவயா தேவி விதீயதாம்னு எத்தனை பசுமாடு கோடிக்கணக்கான பசுமாடுகள் போனால் கூட ஒரு கன்றானது தன்னுடைய தாயை சரியாக கண்டுபிடிக்குமா, அதற்கு வித்தியாசம் தெரியாமல் போகாது. அப்படி மாத்ரு வாத்சல்யம் அப்படிங்கிறதுனால தயா ரூபமாக இருக்கலாம் சந்தான லக்ஷ்மி. மகாலட்சுமியாக சகல சம்பத்தும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பரம கருணாமூர்த்தியாக இருக்கிறாள் வரலட்சுமி. ஸ்ரீ

வசும் பகுபுத்திர லாபம் சத சம்பத்சரம் தீர்க்கமாயு அப்படின்னு பெரியவாள்லாம் வேதோக்தமான ஆசீர்வாதம் என்றாலே அத்தனையும் கொடுக்கக்கூடியவள் இந்த பரம கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி. அவளை வரலட்சுமி விரதத்தன்னைக்கு எல்லா ஜனங்களும் வரவேற்று வீட்டில் அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி பூஜையை பண்ணினால் இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி வேண்டிய அத்தனையும் கொடுப்பவாலாம் பெயர்பட்ட ஒரு கருணாமூர்த்தி அந்த மகாலட்சுமி.

திருப்பார்கடலிலே அவதாரம் பண்ணி பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளினாலே பூஜை செய்யப்பட்ட பரம கருணாமூர்த்தி வரலட்சுமி. 17 உலகங்களையும் காக்கின்ற ஒரு பரம்பொருள் ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் நமக்கு ஒரு நிமிஷம் கிடைச்சிருத்தோன்னா இந்த ஜென்ம சாபல்யம் அடையிறது. அப்படி மகாலட்சுமியுடைய அவதாரம் தேவி பாகவதம் விஸ்தாரமாக அற்புதமாக சொல்கிறது. புறா துர்வாசகா

துர்வாச மகரிஷி அசாத்திய கோபம். வீட்டில் யாராவது கோபமாக இருந்தால் கூட இந்த துர்வாசர் வந்துட்டார் பாருன்னு சொல்லுவோம், பேர்பட்டவர் கோபம். அவருக்கு தேவர்கள் இந்திரன்ட்டெல்லாம் ஒரு வாட்டி ஒரு சமயம் அசாத்தியமான கோபம் வந்துடுது. கோபம் வந்துடுதுன்னா நாம் என்ன சாபம் கொடுக்குறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம்னே தெரியாது அவருக்கு. உடனே இந்திரனை பார்த்தால், தேவர்களை பார்த்தால், உங்களுடைய அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் காரணம் லக்ஷ்மி தேவருடைய பரிபூர்ணமான கட்டாட்சம் இந்த சொர்க்கத்தில் இருக்குங்கிற ஒன்று தான். அதனால தேவேந்திரனுடைய ஐஸ்வர்யம், தேவர்களுடைய ஐஸ்வர்யெல்லாம் இந்த நிமிஷமே ஒன்றும் இல்லாமல் அழிந்து போகட்டும் சாபம் கொடுத்துட்டார். அவருடைய சாப பிரகாரம் சொர்க்கலோகமே சூன்யமாக ஆயிடுது. இந்திரனுடைய செல்வங்கள், தேவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போய் தேவலோகமே சூன்யமாக வறுமையிலே வாடுகின்றார்கள். லக்ஷ்மி தேவிக்கு துர்வாசருடைய சாபத்தினாலே கோபம் ஏற்பட்டு சொர்க்கத்தை விட்டு நேராக வைகுண்டம் போய்விட்டாள். தேவர்கள் எல்லாம் தடுமாறினார்கள், கதறினார்கள், என்ன செய்வது, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் மாட்டிக்கொண்டோமே, என்ன செய்வது தெரியாமல் நேரே பிரம்மாவிட்ட வந்தாள். பிரம்மா சொன்னார், துர்வாசருடைய சாபம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பரம்பொருளாக இருக்கக்கூடிய வைகுண்டநாதனான பகவான் மகாவிஷ்ணுவை தான் பார்க்கணும், இல்லைன்னா அந்த மகாலட்சுமியை போய் தியானம் பண்ணுங்கோ, அதை தவிர வேறு வழி இல்லைன்னார். உடனே இந்த தேவர்கள் இந்திரன் பிரம்மா எல்லாரும் நேராக வைகுண்டம் போய் லக்ஷ்மியிட்ட பிரார்த்தனை பண்ணுறாள்.

லக்ஷ்மி தேவிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினா, பரதேவத்தே ஜெகன்மாதா, துர்வாசுடைய சாபத்தினால சொர்க்கமெல்லாம் இப்படி சூன்யமாக போயிடுதே, நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த இழந்து போன செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் மீண்டும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறபோது மகாலட்சுமி ஒன்றுமே பேசாமல் மௌனமாக இருந்துட்டாலாம். உடனே எல்லாரும் பிரபு வைகுண்டரான்ட்ட வந்தா, இப்படி பேசாமல் இருக்காளே அம்பாள், வைகுண்டம் நாசனால் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும், தேவலோகமெல்லாம் இப்படி சூன்யமாக கிடக்கே பிரபோ இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு பகவானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள்.

பகவான்கிட்ட முறையிட்டார்கள். சுவாமி லக்ஷ்மி தேவிகிட்ட சமாதானம்லாம் செய்து, இந்த தேவலோகத்தையும் சொர்க்கத்தையும் காப்பாற்றணும் அம்மா, இதற்காக என்ன மார்க்கம்னு நீ தான் சொல்லணும்னு சொல்கிறபொழுது சுவாமிக்கு ஒரு உபாயம் தோன்றினது. மகாலட்சுமியுடைய அம்சமாக பராசக்தி, ஏ மகாலட்சுமி, மறுபடியும் நீ திருப்பார்கடலில் அவதாரம் பண்ணு, மீண்டும் மகாலட்சுமியாக அவதாரம் பண்ணி இந்த தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். அவர்கள் இழந்து போன செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், தேவலோகம், சொர்க்கலோகம் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கிறதுக்காக உன்னுடைய அம்சமாக மீண்டும் நீ திருப்பார்கடலில் அவதாரம் பண்ணணும்னு அம்பாவை சமாதானப்படுத்தி அனுகிரகம் பண்ணுறார் பகவான். உடனே பிரம்மா கூப்பிட்டார், பிரம்மதேவரே, இந்த தேவர்களெல்லாம் அழைச்சிட்டு திருப்பார்கடலுக்கு போங்கோ. அந்த திருப்பார்கடலில் மந்தரகிரி மேரு மலையை மத்தாகவும், ஆதிசேஷன்கிறதான அந்த சர்ப்பத்தை கயராகவும் கொண்டு அந்த திருப்பார்கடலை கடைங்கோ

மீண்டும் லட்சுமி தேவி பிரசன்னமாவாள். லட்சுமி தேவனுடைய ஒரு அனுகிரகத்தினால தேவர்கள் இந்திரன்கள் எல்லாம் இழந்த செல்வங்கள் எல்லாம் மீண்டும் வரும் சொல்லி பிரம்மாவற்ற அனுகிரகம் என்றார் பகவான். பிரம்மா, தேவர்கள், அசுரர்கள் எல்லோரும் திருப்பார்கடலிலே கூடினார்கள். திருப்பார்கடல் முழுக்க ஒரே கூட்டம், ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள். மந்திரகிரி மேருமலைங்கிறதான ஒரு மலையை ஆதிசேஷன்கிறதான பாம்பினாலே கயிறாக கொண்டு அந்த திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். திருத்வாசேஷம் மந்தஹாஸ்தம் மமந்துரசுர.

அப்படி திருப்பார்கடலை கடைகின்ற பொழுது தன்வந்திரி தோன்றினார். ஐராவதம்ங்கிறதான யானை கிடைச்சது, நானாவிதமான ரத்னங்கள், சுதர்சன மூர்த்தி, அதோடு கூட அற்புதமான தேஜோதியாக சகல சௌந்தர்ய லட்சணங்களோடு கூடிய பரதேவதையான அம்பாள் மகாலட்சுமியாக அந்த திருப்பார்கடலில் அவதாரம் பண்ணினார். ஆச்சரியம் தாங்க முடியல. உலகமெல்லாம் மங்களகரமான சப்தம், எங்க பார்த்தாலும் சுப சூச்சகங்கள்லாம் தெரிகிறது. தேவர்களுடைய மனசிலே ஆனந்த கூத்தாடுகிறார்கள். அப்படி அற்புதமாக அந்த தேவியினுடைய வரவை கொண்டாடுகிறார்கள் தேவர்கள்.

வரதேவதையாக ஜெகன்மாதாவான மகாலட்சுமி திருப்பார்கடலிலே அவதாரம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார். அந்த தேவர்களெல்லாம் இந்திராதி தேவர்கள் தாம் இழந்த அத்தனை ஐஸ்வர்யங்களையும் திரும்ப பெற்றார்கள். சொர்க்கலோகம் தேவலோகங்களெல்லாம் மீண்டும் பழைய நிலைக்கே வந்து மங்களகரமாக சர்வ சம்பத் பிரதமாக சௌக்கியமாக மறுபடியும் அந்த தேசத்தையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டார்கள். இப்படி அந்த லட்சுமியுடைய கட்டாட்சம், அந்த பார்வை ஒரு நிமிஷம் நம்ம மேலே பட்டு கொடுத்தோன்னா சகல விதமான க்ஷேமங்களையும் அம்பாள் கொடுக்குறாளா. அதனால தான் அவளுக்கு பேர் காமாட்சின்னு பேர். காமாட்சியை நமஹா, குரோத சம்பவாயை நமஹா, திரிகால ஜான சம்பன்னாயை நமஹா, பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹா அப்படின்னு அம்பாளுடைய நாமக்கள். காமாட்சின்னு என்ன அர்த்தம்னா, சன்னிதானத்தில் வந்து பக்தன் நின்னுட்டான்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டான்னு, இத்தனை சௌக்கியம் குறைச்சலாக இருக்கு இத்தனை சௌக்கியத்தையும் எனக்கு நீ கொடுக்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாமா, அப்படி கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு கருணாமூர்த்தி காமாட்சி. அதனால தான் அவளுக்கு காமாட்சின்னு பேரான். அந்த காமாட்சி தான் இந்த லட்சுமி சந்நிதியில் வந்து நின்னுட்டான்னா இவனுக்கு என்ன வேணும்னு சொல்கிறதுக்கு கேட்கவே வேண்டாமா, தான் அனுகிரகம் பண்ண காத்து கொண்டிருக்கிறாளாம் அந்த ஜெகன்மாதாவான வரலட்சுமி. அப்பேற்பட்ட அற்புதமான வரலட்சுமியுடைய அவதாரம் ஆயிடுத்து லோகங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கு. அந்த லட்சுமியுடைய கட்டாட்சம் எங்கெங்கே அந்த லட்சுமி இருக்கா,

எங்கெங்க அவளை உபாசிக்கணும்னா தனியா பூஜை பண்ணணும் அவசியமே இல்லையா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய சில காரியங்களிலே அந்த லட்சுமியை நாம் தெரிந்தோ தெரியாமலோ வழிபட்டு கொண்டிருக்கிறோம்.

வைகுண்டத்தில் மகாலட்சுமி பரிபூர்ண தம்மமாக ரமாவாக இருக்கிறாள். சொர்க்கத்தில் அவ சொர்க்கலட்சுமியா? எப்படி சொர்க்கலட்சுமின்னா சகல சம்பத் சுரூபியாக இருக்கிறாள். அந்த அட்ட ஐஸ்வர்யங்களுடைய சுரூபமாக அம்பாள் இருக்கிறாள். பாதாள லோகத்திலே நாகலட்சுமியாக இருக்கலாம். ராஜலட்சுமி இச்ச ராஜசு, ஒரு ஒரு ராஜ்யத்திலையும் அந்த அம்பாள் ராஜலட்சுமியாக இருக்கலாம். அவளுடைய ஒரு பலத்தினால்தான் அந்த ராஜம் ராஜாங்கம் நடக்கிறது. ராஜா தன்னுடைய கடமைகளை செய்ய முடிகிறது. அந்த ராஜலட்சுமியாக இருக்கிறாள் அம்பாள். கிரகலட்சுமி கிரகேஸ்வேவ கிரகீனாம் கலாம் சடா, நல்ல கலை நயம் மிக்க ஒரு வீடு. அந்த வீட்டில் கிரகலட்சுமி அம்பாள் இருக்காள். அப்படி இந்த லட்சுமியானவள் எங்கெங்கே நாம் கூப்பிட்டு வழிபடுகிறோமோ அந்த நம்முடைய கிரகத்திலே அம்பாள் இருக்கிறாள். அந்த கிரகத்தினுடைய நிலைப்படியிலே அம்பாள் இருக்கிறாள். நாம் ஏற்றுகின்ற தீபத்திலே அம்பாள் இருக்கிறாள். பசுக்கள் பூஜை பண்ணக்கூடிய கோஷாலையிலே அம்பாள் இருக்காள். அதனால தான் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய வீடுகள் கட்டினா கூட பூஜைக்கு ஹோமத்துக்கும் கோமயத்தினால் சுத்தம் பண்ணி இடம் வேணும்பா. அப்படி மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இடம். அதனால தான் பூஜை பண்ணுற இடமோ ஹோமம் பண்ணுற இடமோ கோமயத்தினால் சுத்தம் பண்ணி அதில் பூஜையோ ஹோமமோ பண்ணுவா. எத்தனையோ கோடிக்கணக்காக செலவு பண்ணி வீடு கட்டினாலும் அந்த கோமயத்தினால் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு அவ்வளவு மதிப்பு சாஸ்திரோக்தமானது. தேவதாருடைய பிரீத்தி சீக்கிரமாக கிடைக்கும் என்பது தாத்பரியம். அப்படியாக அந்த மகாலட்சுமி நமது கிரகத்திலே இருக்கிறாள். தீப ஜோதியாக இருக்கிறாள். கோக்களுடைய கூட்டத்திலே இருக்கிறாள். வாசல் தெளித்து கோலம் ஓடுகிறோமே அது வந்து மகாலட்சுமியை வரவேற்பதற்காகத்தான். காத்தால உஷத்காலத்தில் எழுந்துண்டு ஸ்திரீகள் வாசலிலே கோமயம் பசுஞ்சாணம் செழித்து தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு லட்சுமியை வரவேற்கிறார்கள். அதே மாதிரி சாயந்தரம் தீபம் ஏற்றி லட்சுமியை வரவேற்கிறார்கள். இதை தினம் நாம் செய்து கொண்டிருந்தாலே லட்சுமியுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக நமது இல்லத்திலே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.

சாட்சாத் பரதேவதையாக இருக்கக்கூடிய ஜெகன் மாதா, சர்வ தேவ தேவ சுரூபிணியாக இருக்கக்கூடிய, சர்வ மங்கள சுரூபிணியாக இருக்கக்கூடிய வரலட்சுமியை முத முதல்ல தேவேந்திரன் பூஜை பண்ணினானான். தேவி பாகவதம் சொல்கிறது, திருப்பார்கடலில் அற்புதமான ஒரு பொற்கலசத்தில் சர்வ அலங்காரங்களும் பண்ணி அதில் தீர்த்தத்தை நிரப்பி வரலட்சுமி ஆவாகனம் பண்ணி இந்திரன் பூஜை பண்ணினானாம். இந்திரன் பூஜை பண்ணி அவனுக்கு அம்பாள் பிரத்யட்சமாகி சகலவிதமான சம்பத்துக்களும் அவனுக்கு வழங்கினாள். அந்த

இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்த அந்த வரதேவதைக்கு தன்னுடைய கிருதஜ்ஞை தெரிவிக்கும் முகமாக திருப்பார்கடலிலே அம்பாலே கலசத்தில் பூஜை பண்ணி முதல் முதல்ல அந்த வரலட்சுமி உபாசிக்க ஆரம்பித்தான் இந்திரன். அற்புதமாக அந்த திருப்பார்கடலில் பூஜை பண்ணி பராசக்தி அவனுக்கு வேண்டிய வரம் எல்லாவற்றையும் கொடுத்தாலாம். அப்படி இந்திரனால் துவங்கப்பட்டது தான் இந்த வரலட்சுமி விரதம். கைலாச பர்வதத்தில் ஒரு நாளைக்கு பார்வதியும் பரமேஸ்வரனும் ஏகாந்தமாக சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தார்கள். சொக்கட்டான்கிறது அந்த காலத்தில் விளையாடுற ஒரு விளையாட்டு. விளையாடி கொண்டிருக்கிற பொழுது விளையாட்டுக்கு நடுப்புற சுவாமி சொன்னாராம், பார்வதியை நான் தான் ஜெயிச்சேன் ஆட்டத்திலேன்னு சொன்னாராம். பார்வதி சொன்னா, இல்லை நான் தான் ஜெயிச்சேன்னா, அதெல்லாம் கிடையாது, நான் தான் ஜெயிச்சுட்டேன், நான் தான் வெற்றி பெற்றேன் இந்த ஆட்டத்தில், நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்கிற பொழுது அம்பால் அதை ஏற்றுக்கொள்ளாமல், இல்லை நான் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாக போயிடுச்சு. இது மாதிரி ஒரு பிரச்சனை வாக்குவாதம் வந்துடுதுன்னா அது ஒரு மத்தியஸ்தாரம் வேணும் நியாயம் சொல்கிறதுக்கு. யாரை பார்த்து இப்படி நியாயம் கேட்பதுன்னு பார்க்குற பொழுது அவளுக்கு பக்கத்தில் சித்திரநேயமின்னு ஒருத்தர் பூத கணத்தினுடைய தேவத்தை நின்றுருந்தான். சித்திரநேயமின்னு பேர் இவனுக்கு. யோப்பா சித்திரநேயமி, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தோம், பார்வதி சொல்கிறா தான் ஜெயிச்சுட்டேன்னு, நான் சொல்கிறேன் நான் தான் ஜெயிச்சேங்கிறேன், நீ தான் அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருந்த, யார் ஜெயிச்சா உண்மையை சொல்லுன்னு சுவாமி கேட்டார். அப்போ இந்த சித்திரநேயமி என்ன பண்ணினா, பகவானுடைய அபச்சாரம் வரப்படாது அப்படிங்கிறதுக்காக பக்ஷபாதத்தினால சுவாமி தான் ஜெயிச்சார், அதில் என்ன சந்தேகம் நூட்டாம். இந்த சொக்கட்டான் விளையாட்டில் பிரபு தான் ஜெயிச்சார், பரமேஸ்வரன் தான் ஜெயிச்சார்னு சொன்னால் அந்த சித்திரநேயமிங்கிற தேவகணம் உடனே அம்பாளுக்கு பிரமாதமாக கோபம் வந்துடுத்து. இப்படி பொய் பேசுறியே, இந்த விளையாட்டில் நான் தானே ஜெயித்தேன், தேவகணமாக இருந்துட்டு இப்படி பொய் சொல்கிறியே நீ, பொய் சொன்னதுனால இந்த உனக்கு வந்து இந்த தேவலோகத்தில் இடமில்லை, இந்த கைலாசத்தில் இடம் கிடையாது, உனக்கு குஷ்டரோகம் வந்து நீ பூலோகத்துக்கு போவாயின்னு சாபம் கொடுத்துட்டாள். உடனே சுவாமி பார்த்தார், ஒரு சின்ன விஷயம், தேவி இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கலாமா, இது யார் ஜெயிச்சா என்ன, தோல்வி அடைந்தா என்ன, சித்திரநேமிங்கிறவன் பொய்யே சொல்ல மாட்டான், அவன் உண்மையை தான் சொன்னான், அவனுக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டேங்கிற பொழுது அந்த சித்திரநேமி கதறான் அம்பாள்கிட்ட,

இப்படி பொய்யா சொன்னதுனால உனக்கு குட்ட ரோகம் வந்து பூலோகத்தில் நீ போய் கட்டப்படுந்து சாபம் கொடுத்துட்டால் அம்பாள் கடற அம்பாள்டாவும் தினமும் அம்பாளுடைய திருவடியும் சுவாமியுடைய திருவடியும் தரிசனம் பண்ணாமல் நான் ஒரு ரோகியாக பூலோகத்தில் போய் எப்படிமா வாழ்வேன், தாங்கள் மீண்டும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கதறான் இந்த சித்திரநேமி.

கெஞ்சரா பார்வதி தேவிட்ட சாபம் கொடுத்தது கொடுத்ததுதான், ஆனால் அதுக்கு ஒரு விமோச்சனம் சொல்கிறேன் கேளுன்னார். என்ன விமோச்சனம் சொல்லுங்க தாயேன்னு சொல்கிற பொழுது, நீ பூலோகத்துக்கு போ, இன்னைக்கு தேவ லோகத்திலேருந்து கன்னிக்கைகள் தேவ ஸ்திரீகள் எல்லாம் ஒரு நதி தீரத்தில் வரலட்சுமி விரதம்ங்கிறதான ஒரு பெரிய

லிங்கத்தை பண்ணி பூஜை பண்ண போறா, அந்த பூஜையை நீ தரிசனம் பண்ணணும், அவ சொல்லக்கூடிய மந்திரங்களை நீ சிரவணம் பண்ணணும். இப்ப அந்த பூஜையை தரிசனம் பண்ணி அந்த மந்திரங்களை காதல கேட்கிறியோ, அப்ப இந்த சாப விமோசனம் ஆயிடும், உனக்கு இந்த ரோகம் நீங்க மீண்டும் நீ கைலாசத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதாக ஒரு சாபத்தை கொடுத்த உடனே அந்த சித்திரநேமி பூலோகத்துக்கு ரோகியாக வந்து ஒரு நதிக்கரையில வாழ்ந்து வந்தான். ரொம்ப கஷ்டப்படுறான். பகவானுடைய திருவடியும் பகவானுடைய திருவடியும் அம்பாளுடைய திருவடியும் தரிசிக்க முடியல. அவளுக்கு கைங்கரியம் பண்ண முடியாத பாப்பியா பெற்றேனே, அதுவும் இல்லாமல் பார்த்தவர்களெல்லாம் ஒதுங்கி போற மாதிரி ஒரு கொடுமையான ஒரு ரோகத்தை வேற கொடுத்து அந்த நதிக்கரையில ஏகாந்தமாக தனியாக புலம்பிக் கொண்டே வாழ்ந்து வருகிறான் இந்த சித்திரநேமிங்கிற பூதகணம், தேவகணம். நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. சிராவண மாச பௌர்ணிக்கு முதல் வார சுக்லபக்ஷத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேவலோகத்திலேருந்து கன்னிகைகள்லாம் இறங்கி வந்தார்கள். அற்புதமான நதி தீரம் ஆனந்தமாக இருக்கான். அந்த சூழ்நிலையில் அந்த தேவ கன்னிகைகளை பார்த்தான் அந்த சித்திரநேமி. தேவ கன்னிகைகள் வந்தார்கள். அந்த நதியிலே ஆனந்தமாக ஸ்நானம் பண்ணி பட்டு ஆடைகள்லாம் உடுத்தி கொண்டு கலசத்தில் வரலட்சுமி ஆவாகனம் பண்ணி

கலசத்திலே வரலட்சுமி ஆவாகனம் பண்ணி அந்த தேவலோகத்து ஸ்திரீகள் கன்னிகைகள் எல்லாம் ஷோடச உபச்சாரங்கள்னால அந்த கலசத்தை பூஜை பண்ணி வரலட்சுமி பிரார்த்தனை பண்ணி கொண்டு ஆனந்தமாக அந்த அம்பாவை தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். லக்ஷ்மி

அப்படி அற்புதமாக கோலாகலமாக அந்த பூஜை நடந்த இடத்துக்கு வந்தான் சித்திரநேமி. அந்த தேவ கன்னிகைகள் பூஜை பண்றதை பார்த்தான். அவள் சொல்லுகின்ற மந்திரங்களை எல்லாம் காதிலே கேட்டான். உடம்புல ஒரு தைரியம் வந்தது, தெம்பு வந்தது மனசுல. அவள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டான், நான் இப்படி ஒரு பார்வதியுடைய சாபத்தினால இந்த பூலோகத்தில் ரோகியாக இருக்கேன், இந்த ரோகம் போகணும்னா நானும் இந்த பூஜை பண்ணணும், எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்கிறபோது தேவ கன்னிகைகள் அந்த சித்திரநேமிக்கு உபதேசம் பண்ணுறாள். இப்படி ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமியை முறைப்படி அவாகனம் பண்ணி ஷோடச உபச்சாரங்கள் எல்லாம் பூஜை பண்ணி அஜப்பதானம்லாம் கொடுத்து உபாயன தானம்லாம் பண்ணினா லக்ஷ்மியுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும், நாம் என்ன கேட்போமோ அதை கொடுப்பான்னு சொன்ன பிரகாரம் அந்த தேவகன்னிகையெல்லாம் மறைந்து விட்டார்கள். தான் உடனே அந்த வரலட்சுமியை உபாசிக்க ஆரம்பித்தான். அந்த தடாகத்தினுடைய பக்கத்திலேயே வரலட்சுமி ஆவாகனம் செய்து பூஜை பண்ண ஆரம்பித்து கற்பூர ஹாரத்தி முடிந்தது. மனப்பூர்வமாக வரலட்சுமி பிரார்த்தனை பண்ணுறார், கைலாசத்தில் கைங்கரியம் பண்ணியிருக்கக்கூடிய என்ன இப்படி சாபத்தினால நான் தவிக்கிறேன் அம்மா, வேறு எதுவுமே நான் கேட்கல, மீண்டும் கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரன் பார்வதிக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அதை அனுகிரகம் பண்ணுன்னு மனமுருகி அம்பாவில் பிரார்த்தனை பண்ணுறான்.

அந்த சித்திரையனுடைய கதறல் அம்பாளுடைய காதில் விழுந்தது. இப்பேற்பட்ட பக்தனுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக அவன் கற்பூர ஆரத்தி பண்ணுற நேரத்தில் அவன் உடம்பில் இருந்த ரோகங்கள் எல்லாம் மறைந்து சுவர்ண காந்தியாக கைலாசத்தில் எப்படி இருந்தாலும் அந்த ரூபம் மீண்டும் கிடைச்சது. அந்த ஆனந்தத்திலேயே அப்படியே கிளம்பி நேராக வைகுண்டத்துக்கு போயிட்டு அம்பாலை தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் கைலாசத்துக்கு வந்து சேர்ந்தான். போகிற வழியெல்லாம் அந்த ஆனந்தம் தாங்க முடியல.

வரலட்சுமியுடைய பரிபூர்ணமான கிருபையினாலே அந்த சித்திரநேமி தன்னுடைய பழைய ரூபத்தை பெற்று மீண்டும் கைலாசத்திற்கு சென்றார். இன்னொரு பவிஷ்யோத்தர புராணத்தில் ஒரு கதை. மகத தேசம்னு ஒரு தேசம், அதில் குண்டிலபுரம் அப்படிங்கிறது ஒரு ஊர். அந்த ஊரில் சாருமதி சாருமதியின்னு ஒரு பெண், நல்ல விவாகமான பொண்ணு. ஒரு பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருப்பவள். தன்னுடைய பக்தாவிட்ட அதீதமான பக்தி, அதோடு மாமியார் மாமியார்ட்டையும் பக்தியாக இருந்தாலும் அது ஆச்சரியமான விஷயம். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி வருதுல போது தான் கஷ்டங்கள் பல நாம் படுகிறோம். ஸ்திரீகள் அந்த தர்மத்தோடு இருந்துவிட்டால்னா சிரமங்கள் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை. பணம் பிராதானியமாக போன இந்த வாழ்க்கையில் தர்மங்கள் எல்லாம் விட்டதுனால தான் நாம் இப்போ சிரமப்பட்டுருக்கோம். அந்த சாருமதி அப்படி இல்லாமல் ஒன்றும் பிரமாதமாக வாழ்ந்துடல. வாழலாம், இருக்கிற பொருட்களை கொண்டும் இருக்கிற வஸ்துக்களை கொண்டும் தனக்கு கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். மன திருப்தி முக்கியம், அந்த மன நிறைவோடு வாழ்ந்தார்கள். அந்த சாருமதியை தன் பர்த்தாவிட்டு அதீதமான பிரியம் உள்ளவள், தன் பர்த்தாவுக்கு வேண்டிய சுசுரூஷையிலெல்லாம் செய்தால், மாமியார் மாமனாரையும் நன்னா கவனிச்சிருந்தாலாம், சகலவிதமான பேரிட்டையும் பிரியமாக இருந்தார். அந்த கிரகத்தை எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சிருந்தாள் அவள். சாக்ஷாத் லட்சுமி தேவி பார்த்தா அந்த சாருமதி மேலே ஒரு ஆசை வந்தது, அவளுக்கு ஒரு பிரியம் வந்தது. இப்படி அழகாக பர்த்தா சுசுரூஷை பண்ணிட்டு தன்னுடைய மாமியார் மாமனாரையும் பார்த்து கொண்டு எல்லார்ட்டையும் பிரியமாகவும் இருந்து கொண்டு இருக்கிறத மனநிறைவோடு எல்லாம் இருக்குது, நான் பரம சுத்தமாக இருக்கேன், நான் க்ஷேமமாக இருக்கேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், இது போருங்கிற ஒரு மனநிறைவோடு வாழ்ந்திருக்கிறாள். வீடு வச்சுக்கிற அழகை பாருங்கோ, அம்பாலிட்ட கோலமும் வாசலில் கோலமும் கோஷாலையில் கோலமும் அந்த கோ பூஜை பண்ணுற அழகும். சாக்ஷாத் லட்சுமி வாசம் பண்ணணும்னு நினச்சாலாம் அவன் வீட்டில். அந்த வீட்டில் போய் நாம் ஒரு நாளாக இருக்க வேணும்னு லட்சுமி வைகுண்டத்திலேருந்து பார்த்துட்டு இருந்தாலாம். சாருமதி ஒரு நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நித்ரையில் இருக்கா தூங்கிட்டு இருக்கிற பொழுது சொப்பனத்தில் லட்சுமி தேவி வந்தால், வரலட்சுமி அப்படியே அந்த வீடு முழுக்க ஜாஜல்யமான பிரகாசமாக இருக்காம். சொப்பனத்தில் சர்வாலங்கார பூஷிதையாக பீதாம்பரத்தோடு கூட அழகான முத்து மூக்குத்தி எல்லாம் போட்டுண்டு பீதாம்பரத்தில் அங்கியெல்லாம் போட்டுன்னு வராலாம் அம்பாள். சொப்பனத்தில் பார்க்குறா அம்பாள், பார்க்குறா அம்பாள் அப்படியே பிரத்யட்சமாக ஜெகஜோதியாக இருக்கிறாளாம், சுவர்ண விக்கிரகம் மாதிரி. அந்த சொப்பனத்திலே அம்பாலை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாள் சாருமதி. அப்போ லட்சுமி தேவி சொல்கிறா, அம்மா

இவ்வளவு தர்மிஷ்டையாக இருக்கேன், இவ்வளவு ஒரு சத்புத்திரியாக இருக்கிறேன், சாந்த சுரூப்பியாக இருக்கேன். சாந்தான்னு பேர் வைப்பா, பேச ஆரம்பிச்சா கேட்க முடியாதுன்னு பேர் மட்டும் சாந்தான் இருக்கும் சில பேருக்கு. அப்படிலாம் இல்லாமல் அந்த சாருமதியினுடைய குண அதிசயங்களை பார்த்து அம்பாலே ஆசைப்பட்டாலும் பிரியப்பட்டாலும் அவள் வீட்டில் ஒரு நாளைக்கு தங்கணும்னு. அந்த சாந்தம் எங்கே சாந்தம் இருக்கோ, பெண்களுக்கு எங்கே சாந்தம் இருக்கோ, அங்கே லட்சுமி தேவி இருப்பார். அதுக்காக வீட்டில் பாருங்க, பெண்கள் வந்து அந்த மந்திரஸ்தாய்க்கு மேலே பேசப்படாதுன்னு. பேசினா அந்த குடோரமாகவும் குரோதமாகவும் பேசினாலும் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள். ஆத்துக்கார்ட்ட சண்டை போகிறதும் சரி, மாமியார்ட்ட சண்டை போகிறதும் சரி, போட்டி போட்டு கொண்டு சண்டை போட்டால் லட்சுமி தேவி இருக்க மாட்டாள்னு. ஆக அந்த கீழ் ஸ்தாயில அழகாக பேசிட்டு அப்படி இருக்கிற இடத்துல லட்சுமி தேவி தங்குவாள். பெரியவாள்லாம் சொல்லுவாள், அது வந்து புதுசாக சாத்திரம் கிடையாது, பெரியவாள்லாம் சொல்லுவாள் அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் அழகாக மென்மையாக பேசணும், அப்போ லட்சுமி தேவி ஆத்தில் கிரகத்தில் இருப்பான்னு. அப்படி அந்த சாருமதியினுடைய கிரகத்தில் லட்சுமி தேவி வந்து சொப்பனத்தில் ஒரு நாளைக்கு ஆவிர் பவித்தாள். சொப்பனத்தில் அந்த தேவியை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறாள். அந்த அழகை பார்த்து மயங்கி போய் நிற்கிறாளாம் சாருமதி.

அப்படி அற்புதமாக ரங்க நாயகியாக அம்பாள் நிற்கிறாளாம். முத்து முக்குதி இழைத்த மூக்குத்திகள், பீதாம்பரத்தினால் அங்கியோடு கூட ஆனந்தமா அவள் சொப்பனத்தை வந்து நிற்கிறாள். பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்றாள் சாருமதி. அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேளு. தாங்கள் தரிசனம் கிடைச்சதே அதுவே போறாத, அந்த ஜென்மா சாப்பிடலையும் ஆயிடுச்சு, எனக்கு வேற என்ன வேணும்? அழகான பர்த்தா, அன்போடு கூடிய பிரியமா இருக்கக்கூடிய தாயார் தகப்பனார் மாமியார் மாமனார்கள் சுற்றத்தா இருக்கிற போது எனக்கு வேற என்ன வேணும்? தினம் ஒன்று உபாசிச்சு இருக்கணும். நீ கிரகலட்சுமியாக எப்பொழுதும் எங்கள் வீட்டில் சாஸ்வதமாக நீ இருக்கணும். பிரார்த்தனை பண்ணுற போது அம்பாள் சொன்னாலாம் சிராவண மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில சுக்கர வாரத்தில் என்னை நீ பூஜை பண்ணு, உனக்கு நான் நிறைய வரங்கள் கொடுக்க போகிறேன். என் மனசில் நானாகவே தோன்றுகிறது, நீ கேட்கவே வேண்டாம்மா, தானாகவே தோன்றுறது, உனக்கு நிறையா அனுகிரகம் பண்ணணும். அதனால் வர சிராவண மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய சுக்கரவாரத்தில் நீ வரலட்சுமி பூஜையை பண்ணு, எல்லாரையும் பண்ண சொல்லு, உங்கள் அத்தனை பேருக்கும் நிறைய அனுகிரகம் பண்ணுறேன். அம்பாள் மறைந்தாள். ஆனந்தம் தாங்க முடியல இவளுக்கு. என்ன ஆச்சரியம், அம்பாள் சுப்பனத்தில் வந்தாலே சுப்பனத்தில் வந்தாலே எப்படா பொழுது விடியும்னு பார்த்துட்டே இருந்தாள். பொழுது விடிந்தது. உடனே தன்னுடைய பர்த்தாட்ட போய் சொன்னால் வித்தாங்கத்தங்கள்லாம் தன்னுடைய மாமியார் மாமனார்கிட்டலாம் சொல்லி தெருவில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் கூப்பிட்டு சொன்னால், ராத்திரி அம்பாள் என் சொப்பனத்தில் வந்தா இது மாதிரி பூஜை பண்ணணுமாம், இந்த வரலட்சுமி பூஜை பண்ணினா சகல ஐஸ்வர்யங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் புத்திர பௌத்திராதி பிரார்த்திகள் எத்தனையும் கேட்குறோமோ அத்தனையும் அம்பாள் கொடுப்பாளாம். அதனால் நாம் வந்து விசேஷமாக ஒரு பூஜை கொண்டாடணும், எல்லாரும் ஏற்பாடு பண்ணுக்கோன்னு சொன்ன பிரகாரம் அந்த ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய சுக்கரவாரத்தில் அந்த குண்டிலபுரம்ங்கிற க்ஷேத்திரத்தில் பெருஷ பூஜை ஏற்பாடு பண்ணினான். வீடெல்லாம் வசுஞ்சானத்தினாலே மெழுகி வீடு எல்லாமே அலங்காரம் பண்ணி வாழை தோரணங்கள்லாம் கட்டி எங்கே பார்த்தாலும் தூப புகை கமழர்தாம். எல்லாரும் ஸ்நானம் பண்ணி பட்டு புடவை உடுத்துண்டு, அந்த பூஜை அன்னைக்கு கூட சுடிதாரும் ஜீன்ஸும் போட்டுப்பேன்னு சொல்லாமல் புடவை கட்டிண்டா விசேஷம் இல்லை. எது எதுக்கு எப்படி இருக்கணும், ஸ்திரீகளும் தர்மங்கள் இருக்கிறதுனால அன்னைக்காவது பளிச்சுன்னு புடவையை கட்டின்னு அம்பாவை பூஜை பண்ணணும். அப்படி எல்லாரும் பூஜை பண்ணினாலாம் எல்லாரும் மங்களகரமாக தேவியை ஒரு கலசத்தில் ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்துக்குள்ளே அட்சதையாக மங்கள திரவியங்கள் சௌபாகிய திரவியங்கள் மாவளை குத்து அதில் தேங்காயெல்லாம் வச்சு அம்பாளுக்கு வஸ்திரங்கள்லாம் சாத்தி ஆபரணங்கள்லாம் சாத்தி நிறையா

மல்லிகாதி சர்வஸ்து குசும மாலாக சுகந்தமான புப்பு வந்து அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அப்படி மல்லிகாதி சர்வஸ்து குசும மாலாக எல்லா புப்பம் ஆலையெல்லாம் சாத்தி எல்லாரும் கல்போத்த பிரகாரம் அந்த கல்பத்திர பூஜை புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சொன்ன பிரகாரம் பூஜை சாஸ்திரங்களில் சொன்ன பிரகாரம் அழகாக பூஜை பண்ண ஆரம்பித்தால் ஆனந்தமாக பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். சர்வம்

நோன்பு கயிறுன்னு ஒன்று கட்டிப்பா, ஒம்பது முடிச்சுகள் ஆனது நவதந்து, ஒம்பது இழையிலான மஞ்சள் கயிறு நோன்பு சரடுன்னு பேர். அதையும் அம்பாளுக்கு சாத்தி அந்த அம்பாளுக்கு ஆசனம், பாத்தியம், அர்க்யம், அபிஷேகம், வஸ்திரதாரணம், யஜ்ஜோபவீத தாரணம், ஆபரணங்கள், புஷ்ப மாலைகள்லாம் சாத்தி விதவிதமான அஷ்டோத்திரங்கள் சகஸ்ரநாமங்கள் பூஜையெல்லாம் பண்ணி உத்தராங்கமாக தூப்பம் தீபம் நைவேத்தியம்லாம் பண்ணி கற்பூரஹாரத்தை நடக்கிற பொழுது பார்த்தால் அம்பாளுடைய சாநித்தியம் பரிபூர்ணமாக பிரகாசமாக மங்களகரமாக அங்கே விளங்கியது. இங்கே பார்த்தாலும் ஒரே தேஜஸ் சுரூபமாக வரலட்சுமியுடைய பரிபூர்ண கட்டாட்சம் அங்கே நிறைஞ்சிருந்து தான். உடனே இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கிறவர்களுடைய உடம்புல எல்லாம் வைரமயமான தங்கமயமான ஆபரணங்கள்லாம் தானாகவே ஏற்பட்டது. பரம ஏழையாக மிகவும் வறுமையாக இருந்தவர்கள் கூட சத்தியோடு பூஜை பண்ணினபோது தன் திருமேனியை பார்க்கிறார்கள். காலில் இல்லே சுவர்ணமயமான கொலுசுகள், கைகளிலே சுவர்ணமயமான கல் இழைத்த வளைகள், அப்படி உடம்பு பூரா ஆபரணங்கள்லாம் ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அவர்கள் இருந்த வீடுகள் எல்லாம் பெரிய மாட மாளிகையாக மாறியது. இப்படி அந்த குண்டிலபுரம்ங்கிறதான க்ஷேத்திரமே பெரிய ராஜா வீதியாக மாறினதாம். ஆச்சரியம் தாங்க முடியல. எல்லாரும் இப்படி ஒரு பரம கருணாமூர்த்தியாக அந்த வரலட்சுமி இருக்காளேன்னு அந்த அம்பாலை பூர்ணமாக ஆசிரியித்து மறுநாளைக்கு காலத்தால் புனப்பூஜைன்னு சொல்வார்கள். அந்த அம்பால ஆவாகனாதி தியான ஆவாகனாதி கந்த புஷ்ப தூப தீபங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அம்பாலை யதாஸ்தானம் பண்ணுவாள். புஷ்பாஞ்சலி பண்ணி அந்த கூட என்ன பண்ணுவாளா, அந்த கலசை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையில் கொண்டு வைப்பது சம்பிரதாயம். ஏன்னா மகாலட்சுமியுடைய வாசம் ஸ்திரமாக நம்ம வீட்டில் இருக்கணுங்கிறதுனால அம்பாலை யதாஸ்தானம் பண்ணுறதில்லை இந்த பூஜையில் மட்டும். புஷ்பாஞ்சலியும் சமர்ப்பியாமின் புஷ்பாஞ்சலி பண்ணி அம்பாளுக்கு மங்கள ஹாரத்தி பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையிலிருந்து அந்த அம்பாலை வைப்பது வழக்கம். சாஸ்வதமாக இந்த வீட்டிலே லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறோம். வித்யாரண்யர்னு ஒரு பெரிய மகா, அந்த வித்யாரண்யர் லக்ஷ்மி தேவியை உபாசித்தார்.

வித்யாரண்யர் லட்சுமியை உபாசித்தார். லட்சுமி பிரசன்னமானார். மிகா தபஸ்வி அவர். லட்சுமி பிரசன்னமாயி சொன்னா, வித்யாரண்யா உனக்கு இந்த ஜென்மாவில் அருள் பண்ண முடியாதுன்னு சொன்னார். வித்யாரண்யருக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு. இந்த ஜென்மாவில் அருள் பண்ண முடியாதுங்கிறாளே அம்பாள் சொன்ன உடனே அவருக்கு ஆதிசங்கரருடைய ஞாபகம் வந்தது. ஆதிசங்கரர் குழந்தையாக இருக்கிற பொழுது நதியில் ஸ்நானம் பண்ணுற பொழுது காலை முதல்ல பிடிச்சிருத்து, அந்த நதியினுடைய கரையில் அம்மா நின்றுட்டு இருக்கா, அம்மா காலை முதல்ல பிடிச்சிருத்துன்னு சொல்கிற பொழுது அந்த தாய் கதறா. வேறு வழி இல்லாமல் ஆதிசங்கரர் சொல்கிறாராம், எனக்கு இந்த ஜென்மாவில் விதி இப்படி தான் இருக்குது, நான் மறுஜென்மா எடுத்துட்டா நான் பழச்சிடுவேன்னு சொன்னபொழுது, மறுஜென்மானு என்ன, நான் இந்த க்ஷணமே சன்னியாச ஆசிரமம் வாங்கிட்டா மறு ஜென்மம் ஆயிடுறது, அதனால் எனக்கு ஜீவன் பிழைக்கும், அதனால் சன்னியாசம் வாங்குறதுக்கு உத்தரவு கொடுன்னு அம்மாள்கிட்ட கேட்டார். அந்த அம்மாவும் வேறு வழி இல்லாமல் அந்த க்ஷணத்தில் குழந்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக சன்னியாச ஆசிரமத்துக்கு அனுமதி கொடுத்துட்டார். அவர் சன்னியாசி ஆகிட்டார். அவருடைய ஞாபகம் வித்யாரண்யருக்கு வந்தது. இப்படி அம்பாள் இந்த ஜென்மாவில் நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொன்னாலே நம்ம சன்னியாசி ஆகிட்டாக அனுகிரகம் பண்ணி தான் ஆகணும். அதனால் அந்த க்ஷணமே வித்யாரண்யர் சன்னியாச ஆசிரமம் வாங்கி கொண்டார். அம்பாள் பிரத்யட்சமானால் சகலவிதமான சம்பத்துகளையும் அனுகிரகம் பண்ணிட்டார் ஐஸ்வர்யங்கள். இப்போ மனசில் அவருக்கு கவலை வந்து கொடுத்தோம். நாம் கிரகஸ்தனாக இருந்தபோது நிறைய ஐஸ்வர்யம் வேணும், அது வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம். இப்போ சன்னியாசி ஆனப்பறம் இத்தனை ஐஸ்வர்யம் எனக்கு எதுக்கு, இத்தனை பணமும் இப்படி பவுன் காசுகளையும் வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன், அம்பாள் இப்படி சோதிச்சுட்டாலே எனக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி தோன்றது. இப்போ அவர் சன்னியாசிகளுக்கு அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி ஞானம் ஒன்று தானே குறிக்கோளாக இருக்கணும், இத்தனை ஐஸ்வர்யத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுருக்கிற பொழுது இந்த பாரத தேசத்திலே எதிரிகள் எல்லாம் பூண்டு நிறையாக இந்த பாரத தேசத்தை அழித்து கொண்டிருந்த நேரம் அது. நிறைய எதிரிகள். உடனே வித்யாரண்யர் யோஜனை பண்ணி பார்த்தா, இதுவும் அம்மாளுடைய லீலையாக இருக்கும் பொழுதுக்கு இத்தனை தனமும் இவ்வளோ தானியமும் இவ்வளோ ஐஸ்வர்யமும் கொடுத்துருக்கா, நம்மள்கிட்டயோ புத்திசாலித்தனம் இருக்குது, இந்த ரெண்டையும் செலவு பண்ணி எதிரிகளை அழித்து இந்த தேசத்தை காப்பாற்றணும் என்பதற்காக வித்யாரண்யர் அத்தனை அந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் செலவு செய்து அந்த எதிரிகளை முறியடித்து தேசத்தை காப்பாற்றினார்னு ஒரு வரலாறு. ஆதிசங்கர் பகவத் பாதால் சன்னியாசி ஆனப்புறம் சின்ன குழந்தை ஒரு அக்ரஹாரத்தில் பிக்ஷைக்காக போகிறார். பிக்ஷைக்கு போன இடத்துல பரம ஏழை, ஒரு இடிஞ்சு பாழாக கிடந்த ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்கா, போய் பிக்ஷாம் தேஹி அப்படின்னு நிற்கிற பொழுது அந்த அம்மா ஓடி போய் அரிசி பானையில் பார்க்குறா, ஒரு அரிசி கூட இல்லை. தரித்திரம் தாண்டமாடுகிற கிரகம். ஓடி வந்து நிற்கிறா, கண்கள்லேருந்து

தாரதாரியா ஜலம் கொட்டுறது, அப்பா போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே வீட்டில், நான் என்ன பண்ணுவேங்கிற போது சங்கரர் மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. உடனே அந்த அம்மாட்ட சொல்றா, மாமி சாதம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஊறுகாயாவது ஏதாவது போடுங்குலேங்க. உடனே அந்த அம்மா ஓடி போய் வீட்டுக்குள்ளே பார்த்தால் ஒரு பானையில் நெல்லிக்காய் இருந்தது. அந்த நெல்லிக்காய் எடுத்து வந்து போட்டால் உடனே அம்பாவில் பிரார்த்தனை பண்ணி அந்த குடும்பத்துடைய வறுமையை நீக்கு, அங்கே கணக்க தாரையாக வருஷம் பண்ணணும், பவுனா சொரின்னு அந்த வீட்டை தத்திரம் போகணும், எல்லாரையும் கட்டப்படுத்தாதன்னு பிரார்த்தனை பண்ணிண்டாள்.

ರಪಾಂಗಪಲೀಲಾ ಮಾಂಗಲ್ಯದಾಸ್ತು ಮಮ ಮಂಗಲ ದೇವತಾಯ அந்த வீட்டிலே சொர்ண வருஷம் ஆச்சு, அவருடைய தரித்திரங்கள்லாம் நீங்கினது. அப்படி லட்சுமி தேவியை பிரார்த்தித்தால் நித்யஸ்ரீ நித்திய மங்களமாக நமக்கு என்ன வேணுமோ அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அத்தனை சம்பத்துகளையும் கொடுத்து நம்மளை சகல சௌபாக்கியத்தோடு அம்பாள் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதனாலே இந்த வரலட்சுமி உத்தமங்கிறதான உத்தமமான பூஜை ஸ்திரீகள் பூஜை செய்கிறார்கள். அனைவரும் நித்யஸ்ரீ நித்திய மங்களமாக இருக்கணும்னு வரலட்சுமியை பிரார்த்திப்போம். மங்களம் அஸ்மத் குருப்பியோஸ்து.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சேதிமுரம் வி பாஸ்கரன் அவர்கள் நிகழ்த்திய ஸ்ரீ வரலட்சுமி வைபவம் இசை சொற்பொழிவு கேட்டீர்கள். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேரில் நினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பரிசல் அட்டானை ஷோரூமின் வசந்த் அழைப்பு. உதிரம் உயிரின் உன்னதம் இரத்த வங்கியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எஸ் பிரபாகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நாளை பிற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சல் அட்டாங்கின் சரிகம ரசிகம ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள். நாளை நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் நான் ரசித்த சென்னை என்ற தலைப்பில் நேயர்கள் உரையாடலாம். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் பாப்கார்னர். நாளை பிற்பகல் 2:15 வேளன் அரங்கத்தில் மருத்துவ குணம் கொண்ட வாழை.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11 மணி. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:53 நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. 5:57 மங்கள இசை, 6 மணிக்கு குரலும் விளக்கமும். தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். குரல் எண் 116 அதிகாரம் நடுவு நிலைமை. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, இதில் வாணி ஜெயராம், பி வசந்தா, எஸ்எஸ்ஏ வாஹித், பி சுசீலா மற்றும் ஏஆர் ரமணி அம்மாள் ஆகியோர் பாடிய பாடல்கள் இடம்பெற இருக்கின்றது. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு, தொடர்ந்து திரை இசை. 7:15 தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு தகவல். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு நம்ம மெட்ராஸ் 357 நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்தி.

எட்டு முப்பதுக்கு மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை, மதுரையன் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு, ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நாளை காலை 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும், பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், தேனாம்பேட்டை பி கே எம் ரவி அவர்களின் நாகஸ்வர இசை, ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை பாடல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம், தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உரைச்சித்திரம், எழுதியவர் டி சசிகலா, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். ஒன்று 1:55 பாடல் 1, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 24x7 அனைவருக்கும் மின்சார திட்டம், 2:30 ஊர்புறத்திலே கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, மாலை 5:30 திரை இசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையிலிருந்து அஞ்சலாகும், தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வளவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.